நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 19 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 தேதி இன்று வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 MHz-இல் இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். குரல் எண் 198. பயனில சொல்லாமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இக்குறளின் பொருளானது, அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயன் இல்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
3: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
2: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
3: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
7: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
8: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
7: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
9: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
8: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும்

0: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஏய், இங்க தாதா கிங். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
7: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
8: என்னடா சொல்ற,
7: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
8: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
7: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
9: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வண்ணக மக்களே.
10: தினமும்
11: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
12: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
13: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
12: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
14: தொட்டா
12: தூக்கிடுவாங்க.
14: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
12: சொல்லவே சொல்லாதீங்க.
14: சொன்னா
12: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
14: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோம்
12: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் பெயர் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிப்பி காளான் வளர்ப்பு முறை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுகம் தரும் சுத்தம் வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்

நலமாய் வாழ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சுகோ சுவாமிநாதன் அவர்கள். ஒன்பது 2 நேயர் விருப்பம், 12 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:00 மெலடி மேஜிக், 12:00 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி.

2:15 காலத்தை வென்ற காலங்கள். 3 மணி முதல் 4 மணி வரை ஹலோ டாக்டர். இதில் தண்டுவட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்பொழுது அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நரம்பியல் அறுவை சிகிச்சை மூத்த ஆலோசகர் டாக்டர் சந்தோஷ் அவர்கள். இதில் 3:00 முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். 3:30 முதல் 4 மணி வரை ஹலோ டாக்டர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். மாலை 4 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி வரையிலும் 7:02 முதல் 7:15 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்டநேர இறுதி வரை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆனர் ஆப்பில் 11:10 வரை திரை இசை கேட்கலாம். 11:45 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.2 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் 7:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 மணி வரை 8:45 மணி முதல் 9 மணி வரை தகவல் தளம். 8:30 முதல் 8:45 மணி வரை கணபதி உலா பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர். பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை யு பி ராஜு யு நாகமணி ஆகியோர் வாசித்துள்ள மாண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம் ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் விருப்பம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம் நெறிப்படுத்துபவர் சரவணன் அவர்கள். 12:00 வளமான பாரதம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள பாடல் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சின் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை.

0: மூன்று பத்திற்கு பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்க இசை கேட்கலாம். 4 ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை கங்கை அமரன், இயக்கம் சசிமோகன். 5 பொன்மாலை பொழுது, உள்ளம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை, 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சனம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி, நாற்று உற்பத்தி தொழில் குறித்த நேர்முகம், பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:02 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சல் செய்யும் நேரங்களில் நியூஸ் ஆனர் ஆப்பில் 11:10 திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 1215 kHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று 11 மாலை 4:00 மேலை கோவிலிலிருந்து சுவாமி அம்மன் எழுந்தருளி சந்நிதி திரு மண்டகப்படி சேர்ந்தது. இரவு 7:00 அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனையாகி சுவாமி அம்மன் புஷ்ப சப்பரங்களில் மண்டகப்படியிலிருந்து எழுந்தருளி வெளி திருவீதி வழியாக தெப்பக்குளம் மண்டபம் சேர்தல். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: வாழ்க்கை துணை இந்த உலகத்தின் இயக்கமே துணையோடு வாழ்வதில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லற வாழ்வில் ஆணிற்கு பெண்ணும் பெண்ணிற்கு ஆணும் வாழ்க்கை துணையாக இருந்து அன்பு நம்பிக்கை மரியாதை விட்டுக் கொடுத்தல் இன்பம் என அனைத்தையும் பகிர்ந்து வாழ வேண்டும். அதுவே மனித இயக்கத்தின் ஆணிவேராகும். அதன் பொருட்டே வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தினை வகுத்தார். இல்லறத்தில் ஆணும் பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லறத்தின் மாண்பினை காக்க வேண்டும். வாழ்க்கை துணையான மனைவி நல்ல இயல்புகள் உடையவளாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு இனியவளாகவும் பழிச்சொல்லுக்கு நாணுபவளாகவும் உணவு சமைத்து பரிமாறும் நல்ல இயல்பு உடையவளாகவும் வீட்டு கடமைகளையெல்லாம் முடித்து பின் தூங்கி வீட்டில் உள்ள அனைவரும் எழுவதற்கு முன் எழக்கூடியவளாகவும் ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை கணவனால் பிரிந்து வாழ இயலாது. இதனை அடிசிற்கினியாலை அன்புடையாலை பழி நாணுவாலை அடிவரடி பின் துஞ்சி முன் உணரும் பேதையை யான் பிரிந்தால் என் துஞ்சும் கண்கள் எனக்கு என்கிறது ஒரு பழம் செய்யுள். ஒரு பெண்ணிடம் குடும்பத்திற்கு தேவையான நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதனை குரல் மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை என்கிறது. கணவனின் தேவையை மனைவி அறிந்தவளாக இருந்தால் அந்த கணவனுக்கு அதைவிட பெரும்

0: மகிழ்ச்சி வேறு இல்லை. அப்போது அவள் அவனுக்கு தெய்வமாக காட்சி அளிப்பாள். இதனை கண்ணதாசன், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றை அறியும் என்கிறார். இல்வாழ்க்கைக்கு செல்வம் தருவது சிறந்த பண்புள்ள பெண்களாவர். மனைக்கு ஆக்க மாண்ட மகளிர். ஒரு குடும்பத்தின் சிறப்பு என்பது அந்த குடும்பத்தின் தலைவியினது நல்ல பண்புகளை சார்ந்தே உள்ளது. நல்ல பண்புள்ள மனைவி அமைந்துவிட்டால் ஆணின் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் இருக்கும். அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. மூதுரையும் இதே கருத்தினை வலியுறுத்துகிறது. நற்குணங்கள் நிறைந்த மனைவி வீட்டில் இருப்பாளெனின் அந்த வீட்டில் குறையென்றும் இருக்காது. அப்பெண் நற்பண்புகள் இல்லாதவளாகவும் கணவனை எதிர்த்து கடுமையான சொற்களை பேசுபவளாகவும் அமைந்துவிட்டால் அந்த வீடானது புலி தங்கிய புதர் போல் பாழாய்போகும் என்கிறது. இல்லால் அகத்தியிருக்க இல்லாதது ஒன்று இல்லை. இல்லாலும் இல்லாலே ஆமாயின் இல்லால் வழி கிடந்த மாற்றம் உரைக்குமேல் அவ்வில் புலி கிடந்த தூரு ஆய் விடும். நல்வழியும் பாழே மடக்கொடி இல்லாமனை என்கிறது. நல்ல பண்புகள் கொண்ட மனைவி இல்லாத வீடும் வீணாய்போகும். நாலடியார் இதனை குறிப்பிடுகிறது. எரியன்று எதிர்நிற்பால் கூற்றம், சிறுகாலை அட்டில் புகாதால் அரும்பிணி, அட்டதனை உண்டி உதவாதால் இல் வாழ்பேய், இம்மூவர் கொண்டானை கொல்லும் படை. கணவனை எதிர்த்து பேசுபவள் எமனுக்கு சமமானவள். நல்ல காலை வேளையில் உணவு சமைக்காதவள் அந்த கணவனை பிடித்த நோய்க்கு சமமானவள். சமைத்த உணவை கணவனுக்கு பரிமாறாதவள் அந்த இல்லத்தில் வாழக்கூடிய பேயை போன்றவள். இந்த மூன்று இயல்பும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் அந்த கணவனை கொள்கின்ற படையாகும் என்கிறது நாலடி. வாழ்க்கை துணையாக இருக்கும் பெண் குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோம்பல், குடும்பத்தை காக்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளோடு இருப்பாளானால் அவள் வாழ்கின்ற வீடு கோவிலாக மாறும். இதனையே கண்ணதாசன், குலமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுகமாகும் என்கிறார். அவ்வாறே கணவனும் நல்ல பண்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அத்தகு நல்ல பண்பு கொண்ட கணவன் அமைவானால் இல்வாழ்க்கை என்னும் புதிய உலகம் பெரும் சிறப்பாக அமையும். பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தெளிர் வாழும் உலகு என்கிறது வள்ளுவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி என்பது அவசியமாகிறது. அதுவே உண்மையான அழகாகும். பொறுமை, பெருமை, அன்பு, அடக்கம், பணிவு, விருந்தோமல் போன்ற பண்பு நலன்கள் எல்லாம் கல்வி நாளை கைகூடும். அதுவே பெண்ணிற்கு உண்மையான அழகு என்பதனை குஞ்சியழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என நாளடியும், இடைவனப்பும் தோல்வனப்பும் ஏடில் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என ஏலாதியும் குறிப்பிடுகின்றது. இல்லற வாழ்வில் பெண்ணிற்கு உயிராக ஆணும் ஆணிற்கு உயிராக பெண்ணும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும். சங்க இலக்கியம் வினையே ஆடவர்க்கு உயிரே, வாழ்முதல் மனையறை மகளிற்கு ஆடவர் உயிர் என்கிறது. இத்தகு அன்பு கொண்ட வாழ்க்கை துணை வாய்த்த கணவன் மகிழ்ச்சியால் தீழ்வதில்லை என்பதனை நான்மணி கடிகை கல்லின் பிறக்கும் கதிர்மணி, காதலி சொல்லில் பிறக்கும் உயர்மதம் என்கிறது. இத்தகு அன்போடு இணைந்து வாழும் வாழ்க்கை துணையே கிடைத்தற்கரிய பேரின்பமாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15:21. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 24 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிப்பி காளான் வளர்ப்பு முறை குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: வாப்பா வாப்பா, கருத்தமத்த நில்லுப்பா நில்லுப்பா, எங்க என்ன தாண்டிட்டு போற?
1: ஓ காத்தமுத்தா, அட என்னப்பா நீ வர கருப்பாக்குறியா? இருட்டுல ஒன்னும் தெரியலப்பா.
0: ஓஹோ, அதனால என்ன அடையாளம் தெரியலங்கிறியா?
1: ஆமா, இந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது.
0: சரி, அது இருக்கட்டும், என்ன கிண்டல் பண்றதையா சொல்றேன்னு எனக்கும் தெரியுது. சரி, நம்ம சூப்பு குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது இல்ல, வாப்பா அந்த சூப்பு கடையில போய்.
1: ஆமா காத்தமுத்த, ஆட்டுக்கால சூப்பு குடிக்கணும்னு நேத்துல இருந்து யோசனை பண்ணிருந்தேன்.
0: ஏப்பா, நீ வேணா ஆட்டுக்கால் சூப்பு குடி, அதே கடையில காளான் சூப் இருக்குது, அத நான் குடிக்கிறேன்பா.
1: காத்தமுத்த, ஆட்டுக்கால சூப்பு குடிச்சு உடம்ப தெம்பா வைக்கிறத விட்டுட்டு நீ என்ன காளான் சூப்பு போய் குடிச்சுக்கிறேன்? என்னப்பா நீ
0: காத்தமுத்த, காளான் சூப்பா அவ்வளவு கேவலமா சொல்லாதப்பா. காளான்ல வைட்டமின் பி அதிகமா இருக்குது. இந்த இதயம் சம்பந்தமா நோய்கள்லாம் சொல்றாங்கல்ல, சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு வலிக்குது, அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் இந்த காளான் வந்து ரொம்ப நல்லதுப்பா.
1: அப்ப ஆட்டுக்கால் சூப்ல எந்த நன்மையும் இல்லையா?
0: எப்பா, அதுலயும் சில நன்மைகள்லாம் இருக்குது, இருந்தாலும் காளான் சூப்புல நிறைய நன்மைகள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது.
1: ஓ அப்படியா காத்துமுத்தா, அப்ப சொல்லு சொல்லு சொல்லு.
0: போலிக் ஆசிட்.

0: அதிகம் இருக்கிறதுனால ரத்த சோக சனிமிக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ரத்தமே இல்ல உடம்புல, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா.
1: ஓஹோ,
0: சிறந்த கண் பார்வைக்கு, எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு, பற்களுடைய உறுதி தன்மைக்கு, தாமிர இரும்பு சத்துக்களுடன் கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாஷ் இது போன்ற தாதுக்கள்லாம் காளான்ல இருக்குதுப்பா.
1: அடேப்பா, எல்லா சத்தும் இந்த காளான்ல இருக்குது.
0: ஆமாப்பா, இதுல புரதச்சத்தே 35%
1: இருக்குதான்.
0: இது போக உடல் வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இதுல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு சிறந்த ஊட்டச்சத்துப்பா. அது
1: பரவாயில்லையா. ஏன் காத்தமுத்த, இந்த காளான்ல இவ்வளவு சத்துக்கள் சொல்லிருக்கா, ஏன் இதை வளர்த்து சாகுபடி செஞ்சு நல்ல லாபம் கண்டுபிடிக்க கூடாது?
0: தாராளமா பண்ணலாம்ப்பா, இதுக்கு இட வசதியும் கொஞ்சம் இருந்தா போதும்.
1: எவ்வளவு இருக்கலாம் காதுமுத்தா?
0: எப்பா, ஒரு ரூம் அளவுக்கு இருந்தாவே போதும்ப்பா.
1: ஓஹோ, பரவாயில்ல.
0: சிப்பி காளான் வளர்க்கிற முறைய நான் இப்ப உனக்கு சொல்றேன்.
1: சரி சரி சரி, நல்லா விவரமா சொல்லுப்பா.
0: இப்ப நம்ம எல்லாம் கிராமத்துல இருக்கிறோம், நம்ம கொல்லக்காட்டுல வைக்கலுக்கு ஏதாவது பஞ்சம் இருக்குதா?
1: அதான் வீடு வீடா போற போற கூச்சி வச்சிருக்கோம்.
0: அப்புறம் என்னப்பா, காளான் வளர்க்கறதுக்கு நெல்லு வைக்கோல், அத உருளை படிகைகளா நாம தயாரிக்கணும்.
1: இது என்ன பெரிய விஷயம்?
0: அப்புறம் இந்த புதிய நெல் வைக்கோல் இருக்குல்ல, 5 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வெட்டி ஒரு 4-5 மணி நேரம் தண்ணியில அப்படியே நல்லா ஊற வைக்கணும்.
1: சரி, ஊற வச்சாச்சு. அப்புறம்
0: பிறகு வைக்கோல நல்லா கொதிக்கிற நீர்ல 1 மணி நேரம் வேக விடணும்.
1: ஏன் காதுமுத்த, அரிசிய உலையில போட்டு சோறு ஆகுற மாதிரி சொல்ற?
0: அப்புறம் வைக்கல அதுல இருந்து அகற்றி உலர்த்தி வச்சுக்கணும்.
1: ஓஹோ,
0: இப்ப வைக்கல தயாராயிடுச்சு.
1: சரி,
0: அதுக்கு பிறகு காளான் படுக்கை தயார் பண்ணணும்.
1: ஏன் காதுமுத்த, நாம படுக்கிற படுக்கை தெரியும், அது என்ன காளான் படுக்கை?
0: எப்பா, காளான் படுக்கை இப்ப தப்ப சொல்ல போறேன், கொஞ்சம் கேளுப்பா.
1: சொல்லு சொல்லு.
0: 2 அடி அளவுள்ள 80 காஜ் கனமுள்ள பாலித்தீன் பைகளை எடுத்துக்கணும்.
1: சரி,
0: இந்த காளான் விதையிடப்பட்ட படுக்கைகள் இதுல இருந்து தான் நம்ம தயார் பண்ண போறோம்.
1: ஓஹோ,
0: இப்ப இந்த பாலித்தீன் பையின் அடிப்பகுதிய சணலால கட்டி அதை உள்பக்கமா அப்படியே திருப்பி வச்சுக்கணும். பையோட அடிப்பகுதியில 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருந்தோம்ல வைக்கோல் துண்டு, அதை பரப்பி அது மேல 30 கிராம் காளான் விதைய தூவணும்.
1: ஓஹோ,
0: இதே மாதிரி 4 அடுக்குகளை நம்ம தயாரிக்கணும். அது மேலேயே.
1: சரி சரி,
0: மேல் பகுதியில மட்டும் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வைக்கோல மீண்டும் பரப்பி பையோட அந்த வாய் பகுதிய சணலால இறுகி கட்டணும்பா.
1: ஏன் காத்துமுத்த, காளான் வளர்க்கறத பத்தி சொல்லுன்னா நீ வேற வேற சொல்லு போற.
0: ஏப்பா, இதுதான்ப்பா காளான் வளர்க்கும் முறை. இப்ப அந்த பையோடைய வாய் பகுதியை கட்டியாச்சு இல்ல, மைய பகுதியில ஒரு பென்சில் அளவுள்ள 5-10 துளைகளை நம்ம போடணும்.
1: ஓஹோ,
0: அந்த ஓட்டைய போட்டு வச்சிடணும். இப்படி நம்ம உருளை படுக்கைய தயார் பண்ணிட்டோம்ல, இத நம்ம கட்டி தொங்க விடணும். படுக்கையில பூசண விதைகள் ஒரு 15 நாள்ல அப்படியே லைட்டா பரவி வரும். அப்புறம் காளான் தோன்றும். இந்த காளான் என்ன செய்யும், அது ஒரு பூசணம் தானே, அது முழுமையா பரவி 1 வாரத்துக்குள்ளார நம்ம பையில ஏற்கனவே ஓட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல, அதுல கிழிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில வரும்பா.
1: ஓஹோ,
0: காளான் மொட்டு தோன்றிய 3-4 நாட்கள்ல அது பெருசா வந்துடும்.
1: எத்தனை நாளுக்குள்ள வரும்?
0: 3 நாளையே வர ஆரம்பிச்சிரும்பா.
1: பரவாயில்லையா.
0: அதை அறுவடை செஞ்சு அதுக்கு பிறகு இந்த பாலான் பைய நம்ம நீக்கிடணும். அறையோடைய வெப்பநிலை ஈரப்பதத்தை தேவையான அளவு நம்ம பராமரிக்க மணல்ல தண்ணிய கலந்து தெளிக்கணும்.
1: அப்புறம்
0: இப்ப காளான் அறுவடை செஞ்சிட்டோம் இல்லையா, இப்ப படுக்கைகள் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அதுல தண்ணிய தெளிச்சு விட்டோம்னா 1 வார இடைவெளியில மீண்டும் காளான் அறுவடைக்கு வரும்.
1: ஓ, மறுபடியுமா?
0: ஆமா, இது மாதிரி 3 தடவை நம்ம அறுவடை செய்யலாம்.
1: பரவாயில்லையா.
0: ஒரு 500 கிராம் வைக்கோலை பயன்படுத்தி நம்ம அந்த படுக்கை தயார் பண்ணி 900 கிராம் மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
1: அடேப்பா,
0: இந்த முறையில காளான் வளர்ப்பு செஞ்சு அத நம்ம அறுவடை செஞ்சு பயன்படுத்தி மத்தவங்களுக்கும் விக்கலாம். கடையில போய் நீ கொடுத்தீங்கன்னா எல்லா மளிகை கடை பொட்டி கடையில இருந்து இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. பாப்ப
1: காத்துமுத்த, இந்த காளான பயிரிட்டு வளர்த்து நல்ல லாபம் அடையலாங்கிற.
0: ஆமாப்பா, எப்படி அசைவம் சாப்பிடுறாங்களோ அதே மாதிரி சைவம் சாப்பிடுறவங்களும் இந்த காளான விரும்பி சாப்பிடுறாங்க, அசைவம் சாப்பிடுறவங்களும் விரும்பி சாப்பிடுறாங்க.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: சரி சரி காத்துமுத்தியா, காளான் வளர்ப்பு

0: பத்தி சொன்னா இன்னும் இதுல வேற என்னென்னலாம் சத்து இருக்குது அதை பத்தி சொல்லலாம் கொஞ்சம்.
1: இந்த மூட்டு வாதம் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதுக்கு இந்த காளான் வந்து சிறந்த நிவாரணிப்பா. மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டாகும் கருப்பை நோய்கள், இதெல்லாம் இந்த காளான் அடிக்கடி சாப்பிட்டா சரியாவுது அப்படின்னு சொல்றாங்கப்பா.
0: சரி,
1: தினமும் காளான் சூப்பு அருந்திட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுவதாக ஆராய்ச்சியில எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எளிதில் ஜீரணமாகும் தன்மை கொண்டதுப்பா இது. மலச்சிக்கலை தீர்க்கும் தன்மை கொண்டது. இந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்குல்ல, அதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இந்த காளானுக்கு இருக்குது. இருதயத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா. உடம்புல தேவையில்லாமல் சேரக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுல இந்த காளான் முக்கிய இடம் வைக்குதுப்பா.
0: காதமுதா, நீ சொல்றத பார்த்தா இந்த காளான் ஒரு அருமருந்து விழுதா.
1: ஆமாப்பா, அருமையான உணவு, சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன செய்யற முறையில செய்யணும்?
0: ஓஹோ,
1: இந்த காளான முட்டைக்கோசு பச்சை பட்டாணியோட சேர்த்து சமைச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்று புண்ணு, ஆசன புண்ணு, சில பேருக்கு அந்த மலை வாயில கூட வலி இருக்கும், அதெல்லாம் குணமாகும்பா.
0: சரி சரி,
1: எல்லாரும் சாப்பிடலாம். ஆனா தாய்ப்பாலை குறைக்க வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பாலூட்டும் பெண்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுப்பா.
0: ஓஹோ,
1: இன்னொன்னு, சில பேர் காய்ச்சலால பாதிக்கப்பட்டு உடம்பு இழைச்சு போடுவாங்க. தினமும் காளான் சூப்பு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடம்புல தெம்பு தானா ஏறுறதா அவங்க பாக்கலாம்பா.
0: ஓஹோ, பரவாயில்லையா. காதமுதா, நாளைக்கு நல்ல நாள், நீ சொன்ன முறைகள் எல்லாம் கடைபிடிச்ச வளர்த்த நல்ல லாபம் பாக்குறமா.
1: சரிப்பா காதமுத்து, எனக்கு காளான் சூப்பு, நீ இப்ப என்ன குடிக்க போற?
0: காதமுத்த, ஆட்டுக்கால் சூப்பு வேண்டாமா? நீ இந்த காளான்ல எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறத பத்தி சொன்ன, நானும் காளான் சூப்பு தான் சாப்பிடறேன்.
1: சரிப்பா சரிப்பா. தம்பி, ரெண்டு காளான் சூப்பு.
0: ஆமா கடைக்காரர, ரெண்டு காளான் சூப்பு தான்.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை சிப்பி காளான் வளர்ப்பு முறை குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி, யுக்ரைனின் ஆண்டோனியோ ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சரவையின் முடிவால் பயணிகள் போக்குவரத்தை விரைவுபடுத்துவதையும் வலுவான போக்குவரத்தையும் கூடுதலாக சரக்குகளை கையாளுவதையும் உறுதி செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட

0: வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு பி சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சி பகுதியில் வாங்கிய கடனை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று கூறி நிறைமாத கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல அனுமதிக்காததால் அந்த கர்ப்பிணியும் பிறந்த பச்சிளம் குழந்தையும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். பழங்குடியின மக்களின் வறுமையையும் கல்வி அறிவின்மையையும் பயன்படுத்தி அவர்களை கடன் மற்றும் உழைப்பு சுரண்டலுக்குள் தள்ளும் நடைமுறைக்கு இந்த கொடூர சம்பவம் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். இதையடுத்து கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் தடுத்த வியாபாரி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை திரு பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தியையொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரம் பகுதியில் தூர்வாருவது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பழவேற்காட்டில் பறவைகள் சரணாலயம், வனத்துறை அலுவலகம், பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனா். ஒடிசாவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டு வரும் அம்மாநில

0: முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி நேற்று அபுதாபியில் அந்நாட்டு வர்த்தக குழுக்களுடன் விவாதித்தார். சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பரிசோதனை நடைமுறைகள் குறித்து மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் சென்னையில் நடத்தப்பட்ட இளம் கலைஞர்களுக்கான மாநில கலைப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் திரு ராஜ்மோகன் பரிசு வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதையொட்டி அத்தொகுதியின் முக்கிய சாலைகளில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி கவிதா எச்சரித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் அருகே பருத்திப்புத்தூரில் டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய லார்வா புழுக்கள் இருந்த பொருட்களை சுகாதாரத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 93,23,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐடிஐ படித்தவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி இம்மாதம் 23ஆம் தேதி வடசென்னை அரசினர் தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா ஜாசிகோவா இணையை வென்றது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், ஹெச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸப்பையும், ஹெச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்கோக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷிஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 6:55. நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்கலாம்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
5: சுகம் தரும் சுத்தம்
4: வழங்குபவர்
5: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே, நம் வீட்டின் அன்றாட திடக்கழிவுகளை நினைத்த இடத்தில் கொட்டுவதால் ஆறுகளும் சாக்கடையாகும் அவல நிலையை இன்று காண்போம். சென்னை மாநகரில் ஓடும் கூவம், கல்கத்தா மாநகரில் ஓடும் ஹூக்ளி, இவை இரண்டும் தற்போது மனித கழிவுகளையும் தொழிற்சாலை கழிவுகளையும் இதனுடன் கலந்த குப்பைகளையும் சுமந்து செல்லும் சாக்கடைகளாக மாறிய காட்சியளிக்கின்றன. மனித நாகரிகத்தின் வரலாற்றில் சற்று பின்னோக்கி சென்று பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை புரியும். இன்று சாக்கடைகளாக உருமாறி ஓடிக்கொண்டிருக்கும் இவைகள் முன்பு மிகவும் சுத்தமான நீரை கொண்ட நதிகளாக இருந்தன என்பதும், அந்த நதிகளில் சிறிய கப்பல்களுள் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும்

மக்களையும் பொருட்களையும் ஏற்றிச் சென்றன என்பது வியக்கத்தக்கதாக இருந்தாலும் அதுதான் உண்மை என்று காலச்சுவடுகள் பறைசாற்றுகின்றன. அப்படிப்பட்ட நதிகள் இன்று துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும் கழிவுநீர் கால்வாய்களாக மாறியதற்கு காரணம் பெருமளவில் பெருகி வரும் சுற்றுச்சூழல் தூய்மைக்கேடே ஆகும். இது வெறும் எடுத்துக்காட்டுதான். இன்று நம் நாட்டில் எண்ணிலடங்கா பல நதிகள் சாக்கடைகளாக உருமாறி வருகிறது என்பதும் உண்மையே. நம் வீடுகளில் சேரும் குப்பைகளை சுத்தம் செய்து வெளியில் கொட்டுகிறோம். அப்படி அப்புறப்படுத்தப்படும் குப்பைகள் நம் வீட்டை விட்டு வெளியேறினால் போதும் என்று மட்டும் நினைத்தால் போதாது. நம் வீட்டின் அழகை பேணிக்காக்க நாம் காட்டும் ஆர்வம் நம் தெருவை பேணிக்காப்பதிலும் இருக்க வேண்டும். நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர் அந்த தெரு வழியாக நடந்து பின்புதான் நம் வீட்டிற்கு வருகின்றனர். அப்படி அவர் வரும்போது அந்த அசுத்தமான தெருவை பார்த்து என்ன நினைப்பார்? தெருவில் குப்பை தொட்டி இருந்தும் அதை முழுமையாக பயன்படுத்த தெரியாதவர்களும் இன்னும் நம்மில் பலர் இருக்கத்தான் செய்கிறோம் என்பது தெருவின் அசுத்தமான காட்சி மூலம் தெளிவாகிறது. மேற்கத்திய நாடுகளில் வாழும் மக்கள் அதீத அக்கறையுடன் தங்கள் செயலை செய்வதால் அவர்களும் அவர்களது நாடும் விரைவாக முன்னேறுகிறது. எங்கு பார்த்தாலும் சுத்தமான சூழல் நிலவுகிறது. நாம் மட்டும் எந்த வகையில் அவர்களுக்கு குறைந்தவர்கள்? நாமும் பல துறைகளில் முன்னேற்றம் காணவில்லையா? அவர்களும் இன்னும் நம்மில் பலர் இருக்கத்தான் செய்கிறோம் என்பது தெருவின் அசுத்தமான காட்சி மூலம் தெளிவாகிறது. மேற்கத்திய நாடுகளில் வாழும் மக்கள் அதீத அக்கறையுடன் தங்கள் செயலை செய்வதால் அவர்களும் அவர்களது நாடும் விரைவாக முன்னேறுகிறது. எங்கு பார்த்தாலும் சுத்தமான சூழல் நிலவுகிறது. நாம் மட்டும் எந்த வகையில் அவர்களுக்கு குறைந்தவர்கள்? நாமும் பல துறைகளில் முன்னேற்றம் காணவில்லையா?

0: ரயில் பாதைகளை நான்கு வழி ரயில் பாதையாக விரிவுபடுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஏழு வழித்தடங்களும் ரயில்வே போக்குவரத்தில் சுமார் 40% என்றார். இதில் டெல்லி மும்பை, மும்பை சென்னை, சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி வரையிலான ரயில்வே பாதை திட்டங்கள் அடங்கும். பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக பிரிக்ஸ் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் இறுதிக் கூட்டம் நேற்று மும்பையில் தொடங்கி இன்று வரை நடைபெறும். இக்கூட்டத்தில் இந்த ஆண்டின் கருப்பொருளான மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற தலைப்பில் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வரும் 16ஆம் தேதி வரை தட்டாஞ்சாவடியில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்தார். இந்நிலையில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளராக திரு சேது என்கிற சேது செல்வம் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் இடைத்தேர்தலில் தாராபுரம் தொகுதியின் திமுக வேட்பாளராக திருமதி சுகன்யாவும், மதுராந்தகம் தொகுதியின் வேட்பாளராக திரு பரந்தாமனும் போட்டியிடுவார்கள் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செவாலிய செல்லான் நாயக்கரின் பிறந்தநாளையொட்டி நேற்று கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செவாலிய செல்லான் நாயக்கரின் குடும்பத்தினர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 7:14. FM Rainbow 102.8 புதுவை புதுமையில நேர்கள் கேட்கவிருப்பது.
3: நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம் ஐயா.
4: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
5: இந்திய நுகர்வோர் நலக்குழுவினுடைய தலைவர் வி பி ஜெயக்குமார். பொதுவாக நுகர்வோர் என்றால் யார் என்ற கேள்வி நிறைய இந்த இளைஞர்கள் மத்தியிலும் வருங்கால குழந்தைகள் இவங்க மத்தியிலும் எழுகிறது. எல்லோருமே நுகர்வோர் தான். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், நுகர்வோர் என்றால் ஒரு பொருளை காசு கொடுத்தோ அல்லது ஒரு சேவையை காசு கொடுத்தோ பயன்படுபவர்கள் யாரோ அவர்தான் நுகர்வோர் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
4: நுகர்வோர் அப்படின்னா யாரு அப்படிங்கறத பத்தி ஒரு விளக்கம் சொன்னீங்க, நேயர்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நுகர்வோர்களில் பல பேருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம வந்து இது சம்பந்தமாக கேள்வி கேட்கலாமா, இல்லை வந்து நீதிமன்றத்தை அணுகலாமா, இப்போ நுகர்வோர் குறை தீர்ப்பு மன்றங்கள்லாம் இருக்குது அங்கெல்லாம் போகலாமா அப்படின்னு. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, நுகர்வோரின் வெற்றி கதைகளை சொல்லணும். நுகர்வோராக இருந்தவர் அந்த கேஸ் போட்டு அதை எப்படி வெற்றி அடைந்து அவருக்கு நஷ்டஈடும் கிடைச்சது, நீதியும் நிலைநாட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இன்றைக்கி வந்து நுகர்வோரின் வெற்றி கதைகள். சாதாரணமாக ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம். இப்போ அங்கே ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா MRP அப்படின்னு ஒரு ரேட் ஒன்று போட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஆனால் அதை விட ஒரு 2 ரூபா கூட வாங்குறது, 5 ரூபா கூட வாங்குறது, இப்படியாப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடலை மிட்டாய் வந்து 10 ரூபாய் அதில் போட்டிருக்குன்னா அது 12 ரூபான்னு விற்கிறாங்க.
5: சில வியாபாரிகள் அப்படி இருக்கிறார்கள்.
4: எல்லா கடையும் நம்ம சொல்ல முடியாது, சில கடைகளில் அது மாதிரி இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து சில நுகர்வோர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை சார் MRP தாண்டி விற்கக்கூடாது, அது 10 ரூபா தான் போட்டிருக்கு, நான் 10 ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொன்னார்னா அவங்க பேசாமல் வாங்கிக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் வந்து ஏமாறுற சூழலும் இருக்குது. இந்த மாதிரி சூழலில் நுகர்வோர் வந்து வெற்றி அடைஞ்ச கதை ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நேயர்களுக்கு நம்ம பகிர்ந்துக்க முடியுமா?
5: நிறைய இருக்கு சார். இன்னும் நுகர்வோர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நிறைய பொருள் வாங்கி இருக்கும்போது ஒரு ஜூஸையும் அவர் தேர்ந்தெடுத்து வாங்குறாரு. அந்த ஜூஸ்ல அதனோட MRP ரேட் 125 ரூபான்னு தான் இருக்கு. ஆனா பில்லிங்ல பாத்தீங்கன்னா 143 ரூபான்னு வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்து ஒன்னு ஒன்னா பிரிச்சு எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு வரும்போது இதனுடைய மேலே ஒட்டப்பட்டுள்ள இதை பார்க்கும்போது அதுல 125 ரூபான்னு அந்த ஜூஸ்ல இருக்கு. பில்லுல பார்த்தா 143 இருக்கு. சரி, எதுக்கும் போய் கேட்போம் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்

0: போய் கேட்கும்போது அவங்க சரியான பதில் சொல்லாம அதெல்லாம் அப்படிதாங்க விக்க சொல்லியிருக்காங்க, அது பழைய நம்பர் அதுல போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு நியூ லிஸ்ட் பிரகாரம் 143 தான் அப்படின்னு உடனே இந்த நுகர்வோர் அதை ஏத்துக்கல. எனக்கு நீங்க எம்ஆர்பியில 143 போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பே வெளியில போயிடும், ஆனா நீங்க 120 அதுல இருக்கு, ஆனா நீங்க பில்லிங்ல 143 வாங்கினது தவறுன்னு உடனே மன உளைச்சல் ஆயிடும். அவர் ஒரு நுகர்வோர் அமைப்பை அணுகின உடனே அவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தில் இது வெளியிடலாங்க, நம்ம போய் முறையா சொல்லலாம் அப்படின்னு போய் முதல்ல மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவா 5 காப்பிகள் உள்ள மனுவா கொடுத்து அந்த நுகர்வோர் உதவி அமைப்பே செஞ்சிருக்கு இந்த வேலையை. முறையிட்ட உடனே அந்த கோர்ட்ல அவங்க கொடுத்த பில்லு அந்த பாக்கெட்டினுடைய ரேட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தவறு தான் நீங்க வச்சுன்னு சொல்லி அந்த சூப்பர் மார்க்கெட் மேல ₹15,000 அவங்களுக்கு நஷ்டஈடா கொடுக்கணும், வழக்கு செலவுக்கு ₹1,200 கொடுக்கணும்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த ஒரு நபர் அதை பார்த்து அதற்காக மெனக்கெட்டு நஷ்டஈடு பெற்றதுனால அவருக்கு ஒரு மன உளைச்சல் நிவர்த்தி ஆயிருக்கு. இது போல நிறைய விஷயங்கள் நுகர்வோர் வெற்றி கதைகள்ல இருக்கு.
1: இதுல என்னன்னா அவர் வந்து அவருக்காக மட்டும் இல்ல, பின்னாடி வந்து அந்த பொருளை போய் வாங்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்காரு.
0: கண்டிப்பா அவர் மூலமா
1: விழிப்புணர்வு வந்திருக்கு. பொதுவா வந்து நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருள் வாங்கிட்டு வரோம்னா எத்தனை பேர் வீட்டுக்கு வந்த பிறகு அதை கிராஸ் செக் பண்றாங்கன்னா அது ரொம்ப கம்மி தான்,
0: ரொம்ப கம்மி தான்.
1: நேரம் கிடையாது அவங்களுக்கு, ஏதோ நம்ம கொடுத்த லிஸ்ட் பொருள்லாம் இருக்கா ரைட் ஓகே அப்படின்னு போயிடறாங்களே ஒழிய, ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு பில்லையும் அதையும் வச்சுக்கிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது வந்து ரொம்ப கம்மி. ஆனா அதை பார்க்கணும் அப்படிங்கறது
0: முக்கியமான விஷயம்,
1: நல்ல விஷயமா நீங்க சொல்லிருக்கீங்க. அடுத்ததா சார், மருத்துவமனைகள் சில இடங்கள்ல வந்து அறுவை சிகிச்சை செய்யறதுல சில தவறுகள் நடந்துருது. பத்திரிகைகளை படிக்கும்போது பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு, ஒரு வருடமாக வயிற்று வலி, அப்புறம் போய் பார்த்தா போன வருடம் செய்த ஆபரேஷனில் உள்ள கத்திரிக்கோள் வைத்து தைக்கப்பட்டது, அல்லது அந்த வேஸ்டேஜ் எல்லாம் இருந்த மாதிரி விஷயங்கள், ஏதோ ஒரு தவறு நடந்திருது. அப்ப வந்து நுகர்வோர் வந்து இது சம்பந்தமா கேஸ் போட்டு வெற்றி அடைஞ்ச கதை இருக்குதா சார்?
0: இருக்கு சார். அதிகமான வழக்குகள் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய தவறு சம்பந்தமான வழக்குகள் வருது. ஏன்னா மிக அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்க. மெடிக்கல் ஹாஸ்பிட்டல போய் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டோம்னா தேவையில்லாத பரிசோதனைகள், ஸ்கேன் ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஸ்கேன், அது இதுன்னு எழுதி தள்ளிடுவாங்க டாக்டர்.
1: ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட வேற ஒரு இடத்துல வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு வந்து அதை ஸ்கேனே
0: இவங்க ஏத்துக்க,
1: நீங்க எங்கேயோ எடுத்ததெல்லாம் நாங்க பார்க்க முடியாது, இங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டிக்கு ரெட்டி செலவாயிடுது.
0: நம்ம கிட்ட இருந்து அவங்களுடைய நோக்கம் வந்து பணம் பறிக்கிறதா தான் இருக்கு. இதே போல ஒரு குழந்தைக்கு மருத்துவமனையில ஒரு உடல்நிலை பாதிப்பு தொடர்பா அவங்க பேரண்ட்ஸ் சேர்த்திருக்காங்க, அந்த குழந்தைக்கு இவங்க மருத்துவமனையான பரிசீலனை எல்லாம் பண்ணி இந்த இது பண்ற அந்த சிகிச்சை அளிக்கிறேன்லாம் சொல்லி தவறான சிகிச்சை அளிச்சிட்டாங்க. அதனால அந்த குழந்தைக்கு ஒரு கை செயலற்று போகக்கூடிய அளவுக்கு பாதிப்பு வந்த உடனே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க போய் வேற ஒரு மெடிக்கல் இதுல காமிச்ச உடனே தவறான சிகிச்சை கொடுத்துருக்காங்கன்றது அவங்க உணர்ந்துட்டாங்க. இதனால அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமானதுனால வழக்கு மன்றத்துக்கு போக சொல்லி அவருக்கு யாரோ ஒரு
1: அட்வைஸ் பண்ணிருக்காங்க.
0: அவர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் முறையிட்டு அந்த மருத்துவமனை மேல ப்ரூவ் பண்ணப்பட்டு ₹50,00,000 அந்த குழந்தையினுடைய கை பாதிப்புக்காக நஷ்டஈடு பெறப்பட்டு வந்திருக்கு. அதனால மருத்துவமனையும் டாக்டர் எல்லாம் நமக்கு இது வேணா நல்லதுதான் செய்வாங்கன்னு நினைக்க முடியாது. சில விஷயங்கள்ல அவங்க தவறுகளும் இழக்கிறாங்க. மருத்துவமனையில நிறைய தவறுகள் நடைபெறுது. இதெல்லாம் நுகர்வோர் கண்காணித்து தனக்கு அது மாதிரியான பாதிப்புகள் உருவானா கண்டிப்பா அவங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம் என்பதுதான் இந்த கதையின் மூலியமாக நமக்கு தெரிகிறது. நிறைய பேருக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல போகும்போது இடது கண்ண ஆபரேஷன் பண்றதுக்கு கூட வலது கண்ணு ஆபரேஷன் பண்ண கதையெல்லாம் கூட வெளியில நம்ம
1: செய்திகள்லாம் நம்ம பாக்குறோம்.
0: அது போல டாக்டர்கள் சரியாதான் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருந்தாலும் சில விஷயங்கள்ல தவறுகள் நடக்குது, அதை நுகர்வோர்கள் கேட்க வேண்டும்.
1: இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நோக்கமும் அதுதான், நுகர்வோருக்கு விழிப்புணர்வை ஊட்டணும். எங்க எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நுகர்வோருக்கு வரணும்,
0: விழிப்புள்ள நுகர்வோரா இருக்கணும்
1: நிச்சயமா
0: அப்படின்றதுதான் நோக்கம்.
1: திரைப்படம் பார்க்க ஒரு தியேட்டருக்கு போறோம் சார், பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் விளம்பரமா ஓடிட்டு இருக்கு, எப்படா படம் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே சோர்வடைகிற ஒரு சூழல்லாம் வந்துருது. இதுக்கு ஏதாவது நுகர்வோர்ல வந்து நம்ம கேஸ் போட்டு ஏன் இவ்வளவு விளம்பரம் போடுறீங்க, சினிமா தானே பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது கேட்கலாமா? அது மாதிரி கேட்டு ஏதாவது
0: வெற்றி பெற்ற கதையெல்லாம் இருக்கு சார். ஒரு பெரிய கம்பெனி வந்து நிறைய தியேட்டர்ல நடத்திட்டு வராங்க. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, சில விளம்பரங்கள்லாம் வெளிப்பரப்புறதுக்காக வெளியில இருக்கவங்கள்ட்ட பணம் வாங்கிடுறாங்க. ஆனா நுகர்வோர் வந்து ₹500-₹300 டிக்கெட் கொடுத்து வந்து பாக்குறது, குறிப்பிட்ட படத்தை பார்க்கதான் அவர் வந்து உட்கார்றாரு. ஆனா அவருக்கு தேவையில்லாம

0: 25 நிமிடத்துக்கு மேல அவங்களுடைய விளம்பரங்களை ஒளிபரப்பி எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அது தவிர்க்கப்படுது. இதை வந்து சில பேர் பார்த்துட்டு அவங்க படம் முடிஞ்சோன்னு ஏந்து போயிருக்காங்க. ஆனா ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு, அந்த டிக்கெட்டை கரெக்டா எடுத்துட்டு போய், நான் வந்து 300 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினது இந்த படம் பாக்குறதுக்கு தான், எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 25 நிமிடம் தேவையற்ற காட்சிகள்லாம் போட்டு என்னுடைய மனதை நீங்க வேண்டிச்சிட்டீங்க, எனவே இது இழப்பீடு கொடுக்கணும், எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுருதுன்னு புத்திசாலித்தனமா ஒருத்தர் வழக்கு மன்றம் போனோடனே அந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு குறிப்பிட்ட தியேட்டர்ல அந்த மாதிரி செய்யறாங்கன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணி 128,000 ரூபாய் அவருக்கு நஷ்டஈடு கொடுக்க சொல்லி அந்த பெரிய சினிமா நிறுவனத்துக்கு உத்தரவாயிருக்கு. அந்த நுகர்வோர் வந்து இந்த இடத்துலயும் சிந்திச்சிருக்காரு பாருங்க, நமக்கு தேவையற்ற விளம்பரத்தை போட்டு நம்ம வேணும் அடிக்கிறாங்கன்றது அவர் சிந்திச்சதுனால அவர் அங்க போய் பண்ணிருக்காரு. அதனால ஒரு தியேட்டர்ல போடணும்னா படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா படம் மட்டும்தான் போடணும். சில தியேட்டர்ல பாருங்க, எங்ககிட்ட தான் எதுவும் வாங்கணும், தின்பண்டங்கள் நீங்க எதுவும் எடுத்துன்னு
1: வரக்கூடாது,
0: அப்படின்னா பெரிய சட்டம் அது மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா அவங்க வேணும்னே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதை நம்ம எதிர்த்து போராடினோம்னா நாங்க இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு மாறிடுவாங்க. அங்க எந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் உருவாகுதோ அங்க கேட்கின்ற விழிப்புணர்வு நுகர்வோரா இருக்கணும் அப்படின்றது தான் கோரிக்கை.
1: மற்ற நுகர்வோருக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியா சொல்லிருக்கீங்க சார்.
0: ஆமாங்க.
1: இப்ப பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்லுங்களேன், நுகர்வோர் நீதிமன்றமா இருக்கட்டும் இல்ல அது கீழே ஏதாவது அமைப்பு இருக்கா, இப்ப உங்களை மாதிரி நுகர்வோர் கூட்டமைப்புகள் நிறைய இருக்காங்க?
0: இருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய நுகர்வோர் அமைப்புகள் அங்கங்க பகுதியில் தொடங்கி அவங்கவுங்க அவங்களோட சேவைகளை புரிஞ்சு வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நுகர்வோர் பாதிப்பு ஏற்பட்டு அந்த நுகர்வோர் அமைப்பு வந்து தொடர்பு கொள்ளும் போது அவங்க முறையீடு செய்வதற்குன்னு புதுச்சேரி மாவட்டத்தில் 2 அமைப்பு இருக்குங்க. ஒன்னு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், இன்னொன்னு மாநில நுகர்வோர் தீர்வு ஆணையம். இது ரெண்டுலயும் போய் முறையிட்டு அவங்களுக்கு நீதி கிடைக்கல திருப்தி ஏற்படலாம், மேல தேசிய நுகர்வோர் ஆணையத்திட்ட போகலாம். தேசிய நுகர்வோர் ஆணையத்திலேயே அவங்களுக்கு திருப்தி ஏற்படலாம், ஃபைனலா சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி சட்டம் வகுத்து கொடுத்துருக்குது. இது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்றாங்க, 2 கோடி கீழே தான் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் முறையா அணுகலாம். மாநில நுகர்வோர் தீர்ப்பு ஆணையத்துக்கு போகணும்னா 5 கோடி ரூபாய்க்கு கீழே இழப்பீடு கேட்கக்கூடிய வழக்குகளை செய்யலாம் அப்படின்னு வகுத்திருக்கிறாங்க. அதன்படி பாண்டிச்சேரியில் நடந்துகிட்டு வருது. நாங்களும் எங்களை பார்த்து வரக்கூடிய கன்சியூமர்களுக்கு அல்லது நாங்கள் விளம்பரப்படுத்தக்கூடிய இடங்கள்ல எங்களை அணுகிறவங்களுக்கு நாங்கள் இந்த உதவிகளை செய்துட்டு வரோம்.
1: கோர்ட்டுனாவே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பீதியும் இருக்குது, என்னன்னா ஒரு கேஸ் போட்டோம்னா இந்த கேஸ் எப்போ முடியுமோ, பரம்பரை பரம்பரையாக கூட கேஸ் நடக்குதுங்கிறாங்க, சொத்தே கேஸில் அழிஞ்சவங்கலாம் இருக்காங்க அப்படிலாம் பேசிக்கிறாங்க. இந்த நுகர்வோர் கேஸ் போடுறதுக்கு நம்ம ஏதோ நிறைய செலவாயிடுமோ, நமக்கு ரொம்ப பாதிப்பு வந்துடுமோ அப்படின்லாம் நினைக்கிறவங்கலாம்
0: இருக்காங்க.
1: செலவு எப்படி சார் வந்து
0: நுகர்வோர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சார், இது மற்ற நீதிமன்றங்கள் சிவில் கிரிமினல் மாதிரி நிறைய வழக்குகளுக்கான ஃபீஸ் கட்டணும் அதெல்லாம் இதுல கிடையாதுங்க. குறிப்பிட்ட அளவு நாமினல் ஃபீஸ் இருக்கு. நுகர்வோர் நீதிமன்றத்தை கண்டு மக்கள் பயப்பட வேண்டிய வேலை இல்லை. அவங்களுக்கு நியாயம் வேணும்னா ஒரு 5 காப்பிகள் அவங்கள்ட்ட இருக்கிற டாக்குமெண்ட்னுடைய பில்லு, எனக்கு என்ன இழப்பீடு ஏற்படுதுன்றதை டைப் பண்ணி சாதாரணமா அவங்களே ஜட்ஜி முன்னாடி நின்று வாதாடி பெறலாம். வழக்கறிஞர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை வைக்கிறதுனால நாமளும் வழக்கறிஞர் வச்சு போராடும், அதற்கான தீர்வுகளும் கிடைக்குது. இதுதான் இப்ப நடந்துகிட்டு வருது.
1: சரிங்க சார்.
2: இதுவரை நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் VP ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் மூன்று ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிசா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் சரக்கு போக்குவரத்து செலவுகள் குறையும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரண மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பேரிடர் மீட்புப்படை உபகரணம், தடய அறிவியல் பரிசோதனை உபகரணங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்தியா தொடர்ந்து நிவாரண மற்றும் மீட்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் சார்பில் நேபாளத்திற்கு இதுவரை 130 டன்னுக்கு மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தேடுதல் மீட்பு மற்றும் தடயவியல் பணிகளில் ஈடுபடுவதற்காக 54 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் தாய்லாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுபாஜி சுதும்பொன்னும் விவாதித்தனர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துதல், வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக இருநாட்டு அமைச்சர்களும் ஆலோசித்தனர். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிடியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்திய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இது இம்மாதம் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாய்லாந்திற்கு வருகை தந்த நாள் முதல் 6 மாதத்திற்கு செல்லுபடியாகக்கூடிய பாஸ்போர்ட்டை பயணிகள் வைத்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதேபோன்று திரும்ப செல்வதற்கான பயணச்சீட்டுகள், தங்கும் விடுதிகளுக்கான முன்பதிவு, தெளிவான பயணத்திட்டங்கள் ஆகியவை வைத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. தாய்லாந்திற்கு வருகை தருவதற்கு 72 மணி நேரம்

வருவதற்கு முன்பாக அதிகாரப்பூர்வ குடியேற்ற இணையதளம் வாயிலாக தாய்லாந்து டிஜிட்டல் வருகை அட்டையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பிலிப் கிரீன் தலைமையிலான குழுவினர் ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனியுடன் பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர். சண்டிகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, வேளாண்மை, பசுமை எரிசக்தி, விளையாட்டு சுற்றுலா, முதலீடு, இளைஞர்களுக்கான உலகளாவிய வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட துறைகளில் ஹரியானா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை குறித்து விவாதித்தனர். ஹரியானா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள முன்னணி பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தனர். ஈரான் நாட்டின் முன் ஒப்புதல் இன்று பிராந்திய கடற்பகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மண்டலத்திற்குள் நுழையும் கப்பல்கள் மீது தடை விதிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஒப்புதல் இன்றி கப்பல்கள் அப்பகுதிக்குள் நுழைந்தால் பின்னர் அவை ஹோர்மோஸ் நீரினை பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. அத்துடன் துறைமுகம் காப்பீடு மற்றும் இதர சேவைகள் மறுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியொட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் இரண்டு சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு மணி 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. மற்றொரு ரயில் தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு நாளை இரவு மணி 7:30 இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்குவதாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக்க வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளார். அத்துடன் கடற்கரையொட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும்போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அப்பகுதி மீனவ சமூகத்தினரின் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஒட்டுமொத்தமாக சீர்குலைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும்போது அவசரகதியில்

0: விடும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போது அவசரகதியில் செயல்படாமல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வுக்கு பிறகு அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமை செயலகம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜயை தான் வலியுறுத்துவதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் கடந்த 3 நாட்களாக வெப்பம் நிலவிய நிலையில் ஆலப்புழா, எர்ணாகுளம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை நேற்று இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதற்கிடையே திருவனந்தபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் இன்று முதல் நாளை காலை வரை கடலில் அலை உயரக்கூடும் என்றும் கடல் அரிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும் ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ், எச் எஸ் பிரணாய், தருண் மணப்பள்ளி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் கிரண் ஜார்ஜ் தாய்லாந்தின் ஓங்ஸபையும், எச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜிங் ஹாங்காக்கையும் வென்றனர். தருண் மணப்பள்ளி தைவானின் யூ கை வாங்கையும் வென்றனர். அமெரிக்க ஒபன் டென்னிஸ் போட்டியின் சிறுமியர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் ரேவதி யுக்ரைனின் ஆண்டோனியா ஷுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி முந்தைய சுற்றில் இந்த இணை 2-6, 6-2, 10-7 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் கோவாக்கோவா, ஜாசிகோவா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 3 ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய பகுதி மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. இந்தியா தாய்லாந்து இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. சாதாரண பாஸ்போர்ட்களை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 நாட்கள் தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜோர்டானில் நடைபெற்று வரும் ஆசிய கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9779.
4: இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார்
2: புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா இந்த ஊட்டச்சத்துக்கள் பத்தி எல்லாருக்குமே நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு தெளிவான அறிமுகம் இருக்கும். ஆனா ஒரு மருத்துவரா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். பொது ஒரு காய்கறிகளாக இருக்கலாம், ஒரு பழங்களாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம இடத்த சுற்றி கிடைக்கக்கூடிய பழங்களுக்கு, கீரைகளுக்கு, காய்கறிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வாங்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம உடல் நோயை தீர்ப்பதில் வந்து நிறைய முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. பொதுவாக அப்படி ஒரு காய்கறியோ கீரையோ பழத்தோ நம்ம வாங்குகிறோம், அது வந்து ஒரு செயற்கரம் இல்லாமல் ஒரு 10 ரூபாய் கூட இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் கிடைக்குது அப்படின்னா அதை வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், அது வந்து ரொம்ப நல்லது. அடுத்ததாக வாங்கின பழங்களை வந்து எப்போவுமே முழுசாக காய்கறிகள், ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ஒரு ஃபீல்டு விசிட்லாம் போய் பார்க்கும்போது காய்கறிகளை வந்து என்ன செய்வாங்க, பொடியாக நறுக்கி அதை போய் தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அதில் தண்ணீரில் கரையக்கூடிய விட்டமின்கள்லாம் என்ன செஞ்சிடும், தண்ணியோடு போயிடும். அப்போ எப்படி நம்ம தண்ணீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் நம்ம உடம்பு கிடைக்காது. அப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் ஒரு சில காய்கறிகளை தவிர்த்து மீது எல்லாமே வந்து முழுமையாக கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெரிய பெரிய துண்டுகளாக நெருக்கி அதை வந்து வேக வைக்கிறது அதனுடைய அந்த காயினுடைய ஊட்டச்சத்து முழுமையாக நம்ம கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். தண்ணியில் நறுக்கி போட்டுட்டு அதை சமைப்பதன் காரணமாக அந்த காய்கறிகளுடைய கீரைகளுடைய சத்துக்கள் முழுமையாக வீணடிக்கப்படுகிறதே தவிர நமக்கு கிடைப்பதே கிடையாது. ஆனால் சொல்லுவோம் எப்படி நாங்கள் டெய்லி கீரை தான் சாப்பிடுவோம், டெய்லி காய்கறி தான் சாப்பிடுவோம், நடக்கிற விஷயம் இப்படி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை

0: உங்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறத நான் விருப்பப்படுறேன். குடும்பம் வரைக்கும் காய்கறிகளை வந்து நல்ல ஒரு பெரிய துண்டுகளாக நறுக்கி நம்ம சாப்பிடும்போது அதனுடைய தன்மை வந்து அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு தடவையுமே நம்ம வேக வைக்கும்போது மூடி வச்சு வேக வைக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. மூடி வைத்து சமைப்பதன் மூலமாக நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் பாதுகாப்பாக கிடைப்பதற்கான வழிகள் நிறைய இருக்கும். அடுத்ததாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்முடைய உடலுக்கு ஏற்ற வகையான உணவுகளை தான் சாப்பிடணும். கூட எந்த வகை சுவையான உணவாக இருந்தால் கூட அதை ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வந்து முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அசைவு உணவுகளை அந்த மாதிரி உண்ணவே கூடாது. அசைவு உணவுகள் எதாக இருந்தாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மீன் குழம்புனா அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அதில் வந்து நுண்ணுயிர் தொற்றுக்கள் நமக்கு இருக்கும். குடும்பமான வரைக்கும் அது குடலில் உள்ள தன்மையை, செரிக்கும் தன்மையை நாட்பட்ட அளவில் அது பாதித்து கொண்டே இருக்கும். அன்றன்றைக்கு சமைச்சு அன்றன்றைக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக்கணும். எந்த வகை காய்கறிகளாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வகையான அசைவு உணவுகளாக இருந்தாலும், பொதுவாக ஒரு ஆவியில் வேக வைத்து குழம்பு பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கிறோம், கிரேவி பக்குவத்தில் எடுத்துக்கிறோம்னா அதனுடைய தன்மை வேறாக இருக்கும். அதையே நம்ம வந்து டீப் ஃப்ரை அப்படிங்கிற பண்ணுறப்போ அதனுடைய நல்ல தன்மைகள் குறைந்து அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையாக கிடைக்காது. அடிப்படை காரணம் அது, நம்ம டீப் ஃப்ரை பண்ணி நல்லா பொறிச்சு அதை மாதிரி சாப்பிடும்போது அதனுடைய ருசி அதிகமாக இருக்கும். அதனால் உணவு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப குறைந்த அளவில் போயிடும். குடும்பமான வரைக்கும் இந்த ஊட்டச்சத்தினுடைய அவசியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா கூட முக்கியமா ஃப்ரை ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ரீயூஸ்டு பொருட்கள் எப்பவுமே எண்ணெய் வகைகள் வந்து திருப்பி திருப்பி பயன்படுத்துறத தவிர்க்கிறது நல்லது. பேக்டு ஃபுட்டு டின்டு ஃபுட் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இதுல எல்லாம் இருக்கிறது என்ன உணவு இருக்கும் நம்ம எடுத்து அன்ஹெல்தி ஃபேட்ஸ் சொல்லக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரிஃபைன்டு சுகர் தான் அதில் இருக்க போது. சிந்தட்டிக் கலர், சோடியம் சிட்ரேட், சோடியம் நைட்ரேட், இதே மாதிரியான உணவினுடைய ருசியை அதிகமாகக்கூடிய பொருட்கள், மோனோ சோடியம் குளுட்டமேட்டும் சொல்லக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் நிறைய சேர்க்கும் போது இது நம்முடைய உடம்பில் உள்ள செல்களினுடைய வளர்சிதை மாற்றத்தில் மாறுபாடுகளை உருவாக்கி நாட்பட்ட அளவில் மிக தீவிரமான ஏதாவது ஒரு நிலையை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் உணவுகளை வந்து நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்தித்து சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுலேருந்து எனக்கும் மிக்க சந்தோஷம். கூடுமான வரைக்கும் இந்த ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா வந்தாச்சு. டைம் கரெக்டா 7:31:50 ஆகுது. வழக்கம் போலவே உங்களுக்கான பேஸ்புக் கேள்வியும் வெயிட்டிங்ல இருக்கு. சோ இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட முகநூல் பக்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில உள்ள முறைசாரா சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை மேம்படுத்தவும் முறைப்படுத்தவும் மத்திய அரசால தொடங்கப்பட்ட திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்றதுதான் இன்னையோட கேள்வி. வழக்கம் போலவே நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃபி பேஜ்குள்ள போயிட்டு வணக்கம் மக்களே போஸ்ட் கீழே உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணுங்க. சோ நிகழ்ச்சியோட லாஸ்டா வந்து யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் அமைச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம்.

0: நிகழ்ச்சியில உங்களுக்காக போகன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.
1: This song is a tribute to all the heroes and villains.

0: I'm waiting.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
4: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
3: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
4: தினமும் காலை 8-2 இருக்க உங்கள் FM ரேடியோ.

0: ரேடியோ புதுவை 102.8
1: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
4: விநாயகா மிஷன், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க வணக்கம் மக்களே நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக ஒரு வேலை வாய்ப்பு செய்தி வெயிட்டிங்ல இருக்கு. பொதுத்துறையை சேர்ந்த யூகோ வங்கியில காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. மேனேஜர் பிரிவுல ஏஐ எம்எல் இன்ஜினியர் பிரிவுல 10, சைபர் செக்யூரிட்டி பிரிவுல 10 என மொத்தம் 20 இடங்கள் வந்து காலியா இருக்கு. இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஇ பிடெக் எம்சிஏ வந்து முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணல. அண்ட் உங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 முதல் 30 வரை இருக்கணும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வும் இருக்கு. அண்ட் ஆன்லைன் மூலமா நீங்க விண்ணப்பிக்கணும்னா இந்த மாதம் 18ஆம் தேதி தான் வந்து லாஸ்ட் டேட். அண்ட் உங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் என்ன அப்படின்னா ₹850 வந்து பொது பிரிவினரும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து ₹175 கட்டணும். மேலும் விவரங்களுக்கு yuko.bank.in அப்படின்ற வெப்சைட் போய் விசிட் பண்ணிக்கங்க. உங்களுக்கான எஃபி கேள்வியை மறுபடியும் உங்களுக்காக ஞாபகப்படுத்துறேன். இந்தியாவில் உள்ள முறைசாரா சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை மேம்படுத்தவும் முறைப்படுத்தவும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டத்தோட பெயர் என்ன?

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக தமிழகத்துல இருக்கக்கூடிய தபால் நிலையங்கள்ல காணி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. கிராம தபால் பணியாளர் பிரிவுல கிளை போஸ்ட் மாஸ்டர்லும் உதவி போஸ்ட் மாஸ்டர் பணியில சென்னையில வந்து 16, செங்கல்பட்டுல 68, கடலூர்ல 57, கோவையில 41, மதுரையில 54, திருநெல்வேலியில 50 இடங்கள் உட்பட மொத்தம் 2095 காலி பணியிடங்கள் வந்து இருக்கு. சோ இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும், வயது வரம்பு 21/9/2026 தேதியின்படி 18 வயது முதல் 40 வயதுக்குள்ள இருக்கணும், சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, விண்ணப்பிக்க கட்டணம் வந்து 100 ரூபாய் கட்டணம், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் எதுவுமே கிடையாது. விண்ணப்பிக்க நீங்க கடைசி நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் 21ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். சோ மேலும் விவரங்களுக்கு இந்தியா போஸ்ட் .gov.in அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு போய் செக் பண்ணிக்கோங்க.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. வெல்கம் பேக். டைம் கரெக்டா 7:58 ஆகுது. FM ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிகள் உங்களுக்கான FB க்வெஸ்சன் மறுபடியும் சொல்றேன். இந்தியாவில் உள்ள முறைசாரா சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை மேம்படுத்தும் முறைப்படுத்தவும் மத்திய அரசால தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற FB பேஜ்குள்ள போயிட்டு வணக்கம் மக்களே போஸ்ட் கீழ கமெண்ட்ல உங்களோட ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. லாஸ்டா வந்து யார் யாரெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் அமைச்சிருக்காங்க அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மொட்டை சிவா கெட்ட சிவா படத்துல இருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வணக்க மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி என்னன்னா, இந்தியாவில உள்ள முறைசாரா சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை மேம்படுத்தவும் முறைப்படுத்தவும் மத்திய அரசால தொடங்கப்பட்ட திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். PMFME, அதாவது பிரதமரின் நுண் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். யார் யாரெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, சோ அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அண்ட் பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜ்முதீன், அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, கொடிக்கால் பாளையிலிருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா, புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், பிரபு வீரா ராஜபாளையம், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன், பெரியவளையம் ரவிச்சந்திரன், குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், ஆண்டிமடத்திலிருந்து கார்த்திகேயன், பொம்மிநாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம், செய்யார் சந்திரசேகர், செஞ்சி சிங்காவரம் கலைவாணி கனிஷ்மா, ஐயாவாடி அசோக்ராஜ், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நெம்லி நந்தகுமார், வீரதுரை அரியலூர், பிரபு லாஸ்பேட்லேருந்து, மதுரை ஷோ சண்முக சுந்தரம், புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, காரைக்கால் மேல ஊடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன். சோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவாக உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, வேலைக்காரன் படத்துல இருந்து.
1: ஹலோ

0: இப்போது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். ரயில்வே திட்டங்களுக்கான மத்திய அமைச்சரவையின் முடிவு, விரைவான பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தின் கூடுதல் திறன் ஆகியவற்றை உறுதி செய்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் திரு மோடி, 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 ரயில்வே திட்டங்கள் தென்னிந்தியாவின் சிறந்த ரயில் இணைப்பை மேம்படுத்துவதோடு லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதாக என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகாவை நேற்று கொழும்பில் சந்தித்து பேசினார். அப்போது கலாச்சார அடிப்படையில் நெருங்கிய அண்டை நாடுகளாகவும் கடல்சார் பங்காளிகளாகவும் உள்ள இந்தியாவும் இலங்கையும் இரு நாடுகளின் வளர்ச்சிக்காகவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதை இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நேற்று புதுடெல்லியில் தாய்லாந்து துணை பிரதமரும் வர்த்தக அமைச்சருமான திரு சுபாஜி சுதும்பனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துவது குறித்தும் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இருவரும் விரிவாக ஆலோசித்தனர். தேசிய நுகர்வோர் உதவி மையம் 1,66,000 மேற்பட்ட நுகர்வோர் குறைவுகளுக்கு தீர்வு கண்டு 105 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை திரும்ப பெற வழிவகை செய்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 25 முதல் இந்த ஆண்டு ஜூலை 31 வரை காலகட்டத்தில் 35 துறைகளைச் சேர்ந்த நுகர்வோர் குறைகளுக்கு வழக்கு தொடுக்காமலேயே தீர்வு காணப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் 2027 ஹஜ் ஒதுக்கீட்டின் கீழ் ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள இருக்கும் ஆகியவை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் உடல் தகுதி சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி வக்பு வாரிய தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் தலைமையில் மாஹேவில் நடைபெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக 503 கொண்ட இந்திய குழுவினர் ஜப்பான் புறப்பட்டுச் சென்றுள்ளனர். புதுடெல்லி விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி பி.டி. உஷா உள்ளிட்டோர் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: வணக்கம் மக்களே, நேரம் 8:03 FM ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நிகழ்ச்சிக்குள்ள போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மெகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
1: மக்களே, நம்ம புது நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஜிஸ் புதுவையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயர்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு மதுரைப்பட்டு சுரப்பட்டு நிறையப்பட்டு உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த ஆஜி எந்த ஊருக்கு போயிட்டு என்ன கஷ்டப்படுறாங்க வீட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேகல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே சோனியா தான் பேசிட்டு இருக்கேன். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரியோட ஒரு மெயினான ஏரியால தாங்க இருக்கேன். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி நகராட்சியோட ஒரு 6வது வார்டுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ரொம்ப ஜங்ஷனான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். திருவள்ளுவர் நகர் அப்படின்ற ஒரு இடத்துலதான் நான் இருக்கேன். இந்த ஊரு பிரெஞ்சு காலத்துல வந்து சுண்ணாம்பு கால்வாய் அப்படின்ற ஒரு பெயரிலும் வந்து அழைக்கப்பட்ட ஒரு இடம் தான். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்லலாம், நிறைய ரெசிடென்சியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாவும் இருக்கு. அதே சமயத்துல இங்க மக்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா கடைகளும் பக்கத்து பக்கத்து பக்கத்துலயே இருக்குங்க. அண்ட் இங்க இன்னொரு ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம வெளியில தானே போயிட்டு படம்லாம் பார்ப்போம், பட் இந்த ஊருக்குள்ளவே ஒரு தியேட்டரும் வந்து இருந்திருக்கு. பட் இப்ப வந்து அது ஒரு அபார்ட்மெண்ட்டா மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்பு வாய்ந்த திருவள்ளுவர் நகர் பகுதியில இருக்கும். அண்ட் அந்த ஊர் மக்களை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டயே அந்த ஊரை பத்திய சிறப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தகவல் பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல இருந்து ஒர் 1 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து பாத்தீங்கன்னா வைத்திகுப்பம் பீச் இருக்கு. அண்ட் பக்கத்துலயே நம்மளோட ராக் பீச் இருக்கு. நிறைய ஒயிட் டவுன் ஏரியா இருக்கு, ஈஸியா நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல போயிடலாம். அண்ட் பக்கத்துலயே ரெயின்போ நகர் பார்க் இருக்கு. ஸோ ஆல் நாளா இந்த ஊர் மக்கள் தங்களோட எல்லா விஷயங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஊருக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஃபேமிலி கிட்ட பேச போறோம். ஹாய், வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: உங்க பேரு?
3: வசந்தா.
2: நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து வந்து இருக்கோம். இந்த திருவள்ளுவர் நகர் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்க வந்து நேட்டிவே திருவள்ளுவர் நகர் தானா? பாண்டிச்சேரி தான். 48 வருஷமா இருக்கீங்க. உங்க ஊர் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்?
3: ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, அப்பத்துல இருந்து நாங்க ரொம்ப ஸ்பெஷல். எல்லா காலங்காலத்துல இருந்து எங்க ஊர் ஸ்பெஷல் தான்.
2: ஆமா. அப்ப இருந்த ஆட்சியில நீங்க இப்ப வந்து பிரெஞ்சு ஆட்சியில உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க வந்து சுதந்திரம் அடைந்த ஒரு இதுல இருக்கீங்க. இருந்தாலும் பிரெஞ்சோட விஷயம் சிலதெல்லாம் இன்னுமே இங்க விட்டு போகல, தொடர்ந்து இருக்கிற என்னென்ன மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லுவீங்க?
3: சமையல்.
2: சமையல்? ஆமா. இல்ல, நிறைய ஃபுட் எல்லாம் வந்து பிரெஞ்சு ஃபுட் தான். எந்த மாதிரியான உணவு எல்லாம் செய்வீங்க?
3: பிரெஞ்சு ஐட்டம் எத்தனை இருக்கோ எல்லாமே நாங்க செய்வோம். அது கலந்துதான் நம்ம எப்போ அது இல்லாம உணவே இல்லை. ஆமா.
2: திருவள்ளுவர் நகருக்கும் இப்ப இருக்க திருவள்ளுவர் நகருக்கும் என்னதான் டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு அந்த சிறு வயது ஞாபகத்துல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்வீங்க?
3: சின்ன வயசுல சொல்ல போனா எங்களை சுத்தி நிறைய இடம் இருப்பாங்க. விளையாட்டு இடம் ரொம்ப கம்மியாயிடுச்சு.

0: பில்டிங்ஸ்
1: எல்லாம் வந்துடுது.
0: நிறைய
1: பேர் இங்க இருக்காங்க, சில பேர் பிரெஞ்சு முகத்தால பிரான்ஸுக்கு போயிட்டாங்க.
0: ஓகே ஓகே, நிறைய பேர் இங்க இருந்து பிரான்ஸுக்கு போனவங்க இருக்காங்க. ஓகே, உங்களோட சொந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்காங்க?
1: நல்ல ஃப்ரெண்ட் இங்க இருக்காங்க, அங்கேயே இருக்காங்க, சில பேருக்கு நல்ல முறையில இருக்காங்க.
0: இப்ப உங்க ஊர்ல ஸ்பெஷல் என்ன சொல்லுங்க, திருவிழாக்கள் நிறைய திருவிழாக்கள் இங்க நடக்கிறதா கேள்விப்பட்டேன், எந்த திருவிழா இந்த திருவள்ளுவர் நகருக்கு ஸ்பெஷலான ஒண்ணு?
1: ஸ்பெஷலான ஒண்ணுன்னு சொல்ல போனா எங்க கோயில் செபஸ்டியார் கோயில்னு ஒண்ணு இருக்கு, அது ஜனவரி 20ஆம் தேதி திருவிழா வருஷ வருஷம் கொண்டாடுவாங்க. ஆனா அப்ப இருந்த ஊர் மக்கள் அளவு கம்மியாகி இப்ப ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் எப்படியும் ஒரு 100, 200, 300 பேருக்கு மேல திருவிழா கூட்டமா இருக்கும். இப்ப ஒரு 100 பேர் கூட வர்றது கஷ்டமா இருக்கு. இன்னும் திருவிழா நடந்துட்டே இருக்கு,
0: சிறப்பா நடந்துட்டே இருக்கு. அது வருஷந்தோறும் எப்ப வரும்னு சொன்னீங்க சார்?
1: ஜனவரி 20.
0: இப்ப மத்தபடி இங்க காய்கறிகள் மளிகை இதெல்லாம் வந்து நீங்க எப்படி ஒயிட் டவுன் பக்கத்துலயே இருக்கு அங்க போய் வாங்கிட்டீங்களா, இல்ல உங்க ஊர்லயே நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா?
1: ஒயிட் டவுனுக்கும் போவோம், இங்கேயும் கடைங்க வந்துருச்சு, நிறைய நிறைய பழைய நினைவுகள் அழிஞ்சு போச்சு
0: சோ அதை வந்து தூண்டுறதுக்காக தான் நம்ம FM ரெயின்போ வந்து இந்த நம்ம புதுவை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்து பேசியிருந்தீங்க, தேங்க்யூ சோ மச் சார். பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வெட்டப்படுறாங்க. சோ நேர்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம திருவள்ளுவர் நகர்ல இருக்கும், அண்ட் இங்க இருந்து வேற என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு ஒரு இன்ஸ் கொடுக்குறேன், இங்க வந்து நிறைய கோவில்கள் இருக்குங்க. கோவில்கள்னு பாத்தீங்கன்னா இந்து கோவில் அண்ட் வந்து கிறிஸ்டின் கோவில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்கள் பத்திலாம் அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: September 10 தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

0: I erupted on the MV June Aster as it neared its destination at the tourist hotspot of Coron in Palawan province. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakkal.
1: Thank you, Abhishek. Defence Minister Rajnath Singh's meeting with the Sri Lankan President in Colombo is noticed prominently by the dailies. Hindustan Times quotes the Sri Lankan President Anuradha Kumarasinghe as saying, "Won't allow our soil to be used for anti-India activities." Delhi turns into a diplomatic fortress as BRICS leaders arrive, reports the Pioneer. Following the tragic Satyaniketan tragedy in Delhi, the Asian Age writes, Delhi surveys 1,200 PGs, launches big crackdown. In another story, the Asian Age says, BJP to mark Prime Minister's 25 years in service with birthday outreach. And finally, century on, Oxford set to return Naga ancestral remains. Well, the Tribune reports that 39 Naga ancestral skulls, some taken more than a century ago during British colonial rule, are to be brought home from Oxford to Nagaland. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves Railways 8 multi-tracking projects worth over 20,800 crore rupees. Prime Minister Narendra Modi says Cabinet decision will ensure faster passenger movement, stronger connectivity and additional freight capacity. India calls upon BRICS countries to work together to expand opportunities for women entrepreneurs and women-led enterprises in international trade. India ramps up Nepal flood relief with 8th flight specialized tunnel team and forensic experts. IAEA refers Iran to UN Security Council over nuclear non-compliance. IMD issues red alert for heavy rainfall in Odisha today. And in tennis, Ben Shelton and Francis Tiafoe set up an All-American men's single semifinal at the US Open in New York. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 8:30 நாங்குருடிகள்
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின். நம்ம புதுவை நேரம் 8:31 ஆயிருக்கு மக்களே. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நம்ம ஆர்ஜே சோனியா திருவள்ளுவர் நகர் பகுதியில் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் நகர் பகுதியில தான் இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா எஸ்டி பட்டேல் சாலையில இருந்தும் நீங்க வரலாம். அண்ட் பாரதாசன் காலேஜ் எம்ஜி ரோடு இருக்கு இல்லையா, அந்த மெயின் ரோட்ல இருந்து இந்த ரோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ரெயின்போ நகர், கருவடிக்குப்பம் மெயின் ரோடு எல்லாமே இருக்குங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல் இன் ஒன் பிளேஸ் மாதிரி இருக்கு. இங்க ரெசிடென்சியல் பிளேசஸும் இருக்கு, நிறைய ஷாப்ஸும் இருக்கு. இங்க என்ன இல்ல அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. இங்க வந்து பாரம்பரியமா இங்கவே கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்டதான் பேசப்படும். ஹலோ வணக்கம் மேம். 50 வருஷத்துக்கு கிட்ட, சாரி நேர்களே தவறா சொல்லிட்டு கோச்சுக்கிறாங்க. நான் 50 வருஷம் கிட்ட இருக்கேன், நீ எப்படி என்ன 40 வருஷம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.2 இருந்து வரோம் மேம். உங்க
2: பேரு வனஜா.
1: என்ன வனஜா, இவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கீங்க காலையில, உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கா எங்க கூட பேசுறது?
2: ரொம்ப சந்தோஷம்.
1: சந்தோஷம் உங்க ஊர்ல வந்து உங்க வாயால உங்க ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நீங்க இந்த திருவள்ளுவர் நகர் பகுதியில எத்தனை வருஷமா?
2: இப்ப சொன்ன 50 வருஷமா இருக்கிறேன். சீட்டு வேலை செய்யறேன்.
1: சீட்டு வேலை செய்யறீங்க, நீங்க படிச்சிருக்கீங்களா?
2: முன்னாடி
1: உங்க வேலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய

0: கஷ்டங்கள் என்ன, நிறைகள் என்ன, எதெல்லாம் உங்களுக்கு இந்த வேலையில பிடிக்குது, எந்த விஷயம்லாம் இந்த வேலையில?
1: வீட்டு வேலை செய்யறதுல எல்லாமே பிடிக்கும்.
0: பிடிக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல வேலையால் போல மக்களை பயன்படுத்திக்கோங்க. இப்ப இந்த திருவள்ளுவர் நகர்ல ஒரு 50 இயர்ஸா இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு எத்தனை வயசு நடக்கும் அங்க? அப்ப நீங்க பிறந்ததுல இருந்தே அப்ப இருந்த திருவள்ளுவர் நகர், உங்க கருத்து தெரிஞ்சே இருந்த திருவள்ளுவர் நகருக்கும் இப்ப இருக்க திருவள்ளுவர் நகருக்கும் என்ன மாதிரியான வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுங்க?
2: அந்த காலகட்டம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காலத்துல மக்கள் எல்லாம் நல்ல மக்கள், இப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் நல்ல
0: ஒரு பாட்டு பாட சொன்னா எந்த பாட்டை பாடுவீங்க? இதுதான் எங்க ஊருக்கான பாட்டுன்னு சரி ஞாபகம் வர மாட்டேது. சரி, உங்க ஊரோட ஸ்பெஷல்னா என்ன சொல்லுங்க? இந்த மாதிரியான
2: நிறைய சர்ச்சிங் இருக்குது, இந்து கோயில் எல்லாம் நிறைய இருக்கு, நீங்க போவோம், திருவிழா நடக்கும். ஜனவரி 21ஆம் தேதி 20ஆம் தேதி அப்பெல்லாம் நடக்கும். அவருடைய புகழ் எடுத்து சொல்லுவாங்க. நாங்க எல்லாம் கலந்துக்குவோம். எங்கூர்ல கோவில நாங்க தான் கலந்துக்க முடியும்.
0: மத்தவங்க தடுத்தி விட்டுருவீங்களா? வருவாங்க பொதுமக்கள் எல்லாமே வருவாங்க. சரி, உங்க ஊரோட ஸ்பெஷல்னு சொல்லும் போது நிறைய பேர் இங்க பிரான்ஸ்ல இருக்கிறதுனால நிறைய பிரெஞ்சு ஃபுட் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்றாங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரெஞ்சு ஃபுட் எல்லாம் செய்யறதுங்களா? இப்ப எதுவும் ஞாபகம் வர மாட்டேதா? இங்க நிறைய பேர் இந்த சாலடு இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா செய்வாங்க, சல்லாது அதெல்லாம் நீங்க
2: நானா இதை செய்ய மாட்டோம்.
0: இப்பதான் பிரெஞ்சு ஃபுட் செய்வேன். நீங்க இயற்கையா பேசலாம். உங்க ஊரை பத்தி ஒரு ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பதட்டப்படாம பேசலாம். சொல்லுங்க மேம். ஓகே, அவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க. ஓகே, ஃபைனலா உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன். இப்ப உங்க ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போசம்னா நீங்க
2: போக மாட்டேன்?
0: அவ்வளவு பிடிக்கும்.
2: அவ்வளவு பிடிக்கும். எங்க ஊர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கிற சவரே மற்ற ஊர்ல வராது.
0: அப்படி என்ன விஷயம்லாம் உங்களுக்கு உங்க ஊர்ல பிடிக்குது? அதான் கேட்டிருக்கேன்.
2: மக்கள் எல்லாம்
0: சொல்றீங்கல்ல,
2: இங்க எல்லா விஷயமும் இருக்குது. இங்க பார்க் இருக்குது, கடல் இருக்குது, ஃப்ரெண்டுங்க நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. இதே வெளியூர்ல போனா அந்த மேல நம்மளால இருக்கு. ஊர் தாண்டி ஊர் போனா நம்மளால அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்க முடியாது.
0: சூப்பரா வந்து பேசியிருந்தாங்க நம்ம வனஜா. எஃப்எம் ரெயின்போ சார்பா உங்களுக்கு நன்றி மேம். தொடர்ந்து வந்து நம்ம நம்ம புதுவை நிகழ்ச்சியில திருவள்ளுவர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பத்தியும் இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போ. நம்ம புதுவை நேரம் 8:43 மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நம்ம ஆர்ஜே சோனியா திருவள்ளுவர் நகர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
3: நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் இங்க திருவள்ளுவர் நகர் பகுதியில் இருக்கேன். இங்க இருக்கா என் கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததான் ஒருத்தவங்க இருக்காங்க, சோ அவங்க கூட பேசலாம்.
4: வணக்கம் மேம்.
3: மேம் உங்க பேரு?
4: குளோரியா.
3: என்ன மேம் சுத்திட்டே இருந்தீங்க, இப்போ கால குடுத்தோன்னே சோகமாயிட்டீங்க
4: அப்படி இல்ல? திடீர்னு போயிட்டு எடுக்கிறீங்களா?
3: ஓகே, நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இருந்து வரோம் மேம். நம்ம புதுவைன்னு ஒரு இதுல வந்து நம்ம ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு தேர்ந்தெடுக்க ஊர் வந்து திருவள்ளுவர் நகர். சோ நீங்க வந்து திருவள்ளுவர் நகர்லதான் இருக்கீங்களா மேம்?
4: ஆமாங்க மேம். ஆமா.
3: எத்தனை வருஷமா இருக்கீங்க? உங்க நேட்டிவ் இதுவா இல்ல நீங்க வேற ஊரா?
4: நான் என்னுடைய நேட்டிவ் வந்து விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் மேம், கக்கனூர்ல இருந்து வந்திருக்கேன். இங்க மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் ஆகுது.
3: பாண்டிச்சேரி ஆகுது உங்களுக்கு. இப்ப உங்க ஊரை விட்டுட்டு இங்க வரும்போது என்னெல்லாம் நீங்க உங்க ஊர்ல இருந்து மிஸ் பண்ணீங்களா, இல்ல ஓகே சூப்பரா இருக்கு இந்த ஊர் ஃபீல் பண்ணீங்களா?
4: பிறந்த ஊரை மிஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல இங்க ஓகேதான் எனக்கு. பாண்டிச்சேரியில இருக்கிறது
3: பாண்டிச்சேரி என்ன அது ரொம்ப சலிச்சுட்டே நீங்க சொல்லுவாங்க
4: அப்படி எல்லாம் இல்ல.
3: ஓகேதான் ஓகேதான். சரி, இந்த திருவள்ளுவர் நகரோட ஸ்பெஷல் தான் நீங்க என்னெல்லாம் செல்வீங்க, இங்க என்னெல்லாம் இருக்கு உங்க ஊர்ல?
4: ஸ்பெஷல்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா சகஜமா பழகுறதும் நல்லா ஹெல்ப் பண்றதும் ஷேரிங் எல்லாம் இருக்கு. என்டர்டைன்மெண்ட் அப்படி இப்படின்னு சொன்னா பக்கத்துல பீச் இருக்கு, பார்க் இருக்கு, வாக்கிங் போகணும் அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா கூட எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர் பை தான் இருக்கு. எல்லாம் சர்ச்சி இருக்கு பக்கத்துல இருக்கு, இங்க இந்து கோயில் ரெண்டு டெம்பிள் இருக்கு, அதனால எங்களுக்கு சரௌண்டிங்ஸ்ல எல்லாமே பிடிச்ச ஏரியாவா தான் இருக்கு.
3: உங்க ஊர்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனிதர் அப்படின்னா நீங்க யார சொல்வீங்க?
4: எங்க வீட்டுக்காரதான் சொல்லுவோம்.
3: உங்க வீட்டுக்காரதான்? ஓகே. இப்ப நீங்க ஊர்ல இருந்து அங்கிருந்து வரும்போது ஒரு பயத்தோட வந்திருப்பீங்க இல்லையா? அந்த பயத்தை போக்கிய ஒரு விஷயம்னா இந்த ஊர் எந்த விஷயத்த உங்களுக்கு அந்த பயத்தை போக்குச்சு? இல்லப்பா இதுவும் நம்ம ஊர் தான், நம்ம பயப்பட வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு எதுனால?
4: இங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான்,
3: ரிலேஷன்ஷிப் தான். பொது உங்க ரிலேட்டிவ் சொல்றீங்களா இல்ல பொதுமக்களும் சொல்றீங்களா?
4: பொதுவாவே சொல்ற எல்லா ரிலேட்டிவ்ஸும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் நடந்துக்குவாங்க, ஹாப்பினஸ் தான் இருக்கிறதுனால.
3: ஓகே. இது வந்து பிரெஞ்சு கலாச்சாரம் நிறைந்த ஒரு பகுதின்னு சொல்றாங்க, நிறைய பேர் பிரான்ஸ்ல இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்க ஸ்பெஷலான ஃபுட் எல்லாம் செய்வாங்கன்றாங்க, அந்த மாதிரி நீங்க செய்யுதுண்டா?
4: ஸ்பெஷல் ஃபுட்னா இங்க வந்து கத்துக்கிட்டதுதான். இங்க வந்து பிரெஞ்சு ஃபுட் எல்லாம் சல்லாது அப்படி செய்வாங்க.
3: ஓகே,
4: அதுதான் ஸ்பெஷல். மற்றபடி பர்கரு

0: பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு போட்டு எல்லாம் போட்டு வேக வச்சு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி நல்லா மேஷ் குடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல பெப்பர் ஆனியன் நல்லா வதக்கி அதுல போட்டு சர்ச்சைக்கு போவோம் சர்ச்சி இயர்லி ஒன்ஸ் நடக்கும் அந்த ஃபெஸ்டிவல். அதுதான்
1: இந்து கோவில் சொன்னீங்க, அதுல எல்லாம் என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும் மேம்?
0: ஆடி மாசத்துல இங்க ஸ்பெஷலா இருக்கு மேம்,
1: இந்து கோவில்ஸ்லாம் வந்து ஆடி மாசம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண சொன்னா என்ன
0: பாட்டு
1: விளையாட்டுக்கும் இங்க உங்க பசங்க விளையாடுவாங்க இல்லையா, இந்த ஊர்ல வந்து விளையாடுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி நீங்க பாக்கும்போது உங்களோட சிறு வயது நல்லா இருக்கா இல்ல உங்க குழந்தைங்களோட சிறு வயது நல்லா இருக்கா?
0: என்னுடைய குழந்தை சிறு வயதுதான் மேம் நல்லா இருக்கு. நாங்க விளையாடின விளையாட்டு எல்லாம் நல்லா இருக்கும். கிராமத்துல கபடி, கொக்கோ அதெல்லாம் விளையாடுவோம் மேம். இங்க வந்து அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுட்பாலு, வாலிபாலு அப்படிதான் போறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. அதுல அவ்வளவு எனக்கு வெளியிலதான் போறாங்க, கிடையாது. குழந்தைங்க கூடி நாங்க விளையாடுறது வேற. அந்த காலத்து விளையாட்டு எங்களுக்கு
1: பிடிச்சிருக்கு. ஓவராலா உங்க திருவள்ளுவர் நகர் பகுதிக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம்னா எத்தனை மார்க் கொடுப்பீங்க உங்க ஊருக்கு?
0: 100 கொடுப்போம் மேம்.
1: ஓகே மேம், ரொம்ப ஸ்வீட்டா வந்து பேசியிருந்தீங்க. அண்ட் வந்து இன்னைக்கு நம்ம நேர்லயே எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6வது வார்டு அதாவது புதுச்சேரியோட 6வது வார்டா இருக்கக்கூடிய திருவள்ளுவர் நகர் பகுதியை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு ஓவராலா மக்கள் சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆக்சுவலா இது எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ்வி பட்டேல் சாலை அண்ட் எம்ஜி ரோடு வழியா இங்க வரலாம். அண்ட் ரெயின்போ நகர் கருவடிக்குப்பம் மெயின் ரோடு வழியாவும் நம்ம இந்த திருவள்ளுவர் நகர் பகுதிக்கு வரலாம். ரொம்ப பாரம்பரியமா பிரெஞ்சு கட்டிடங்கள் இங்க இருக்கு. நான் நோட் பண்ண இப்போ நிறைய அந்த எல்லோ கலர் மாதிரியான பெயிண்ட்ஸ் எல்லாமே பண்ணி பிரெஞ்சு கட்டிட கலைக்கு எடுத்துக்காட்டான நிறைய வீடுகள் வந்து இங்க இருக்கு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்வகையான மக்களும் வந்து இங்க வசிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஒற்றுமையாவும் இருக்காங்க. அண்ட் ரொம்ப ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் நிறைய ரெசிடென்சியல் பிளேஸா இருக்கு. அண்ட் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா புலுக்காலத்தம்மன் கோவில், கங்கை அம்மன் கோவில், செபஸ்டியார் சர்ச், அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்தோணியார் கோவில், சிலம்பு முத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் அவ்வளவு கோவில்கள் இருக்கு. பார்பர் ஷாப்ல ஆரம்பிச்சு நிறைய ஷாப்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ இங்க இருக்க மக்கள் வந்து பொழுதுபோக்குக்குன்னு பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போறாங்க. அண்ட் ஒயிட் டவுன் ஏரியால இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க. பக்கத்திலே இங்க வந்து பாத்தீங்கன்னா பாரதி ஸ்ட்ரீட், எஸ்பி பட்டேல் சாலை, கருவடிக்குப்பம் ரோடு, என்ஜே ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்துல இருக்க நியர்பை பிளேசஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரெயின்போ நகர் பார்க்கையும் வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. விளையாடுறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் இருக்கிறதுனால இங்க அந்த அளவுக்கு வந்து விளையாட்டுக்கு மட்டும் வந்து இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ரொம்ப காமன், கூலா, ரொம்ப ஜனரஞ்சகமான இடமா இருக்கு. ஸோ இன்னைக்கு திருவள்ளுவர் நகர் பத்தி தெரிஞ்சுக்கிற தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு நம்ம புதுவை நிகழ்ச்சியில உங்களை மீட் பண்ற வரைக்கும் ஆர்ஜி சோனி.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: சல்லடையில சலிச்சா ஒருத்த மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்கள்.

0: இவனால என்ன பண்ண முடியும்?
1: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்த முன்னாடி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குறியாட்டம் போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நகாத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர குடத்துக்கு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பம் உள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேசநகர் புதுச்சேரி 605005 தொலைபேசி எண் 04132200115 மற்றும் 8800736622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
2: பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம் FM Rainbow 105.9 105.0 5 என்ற நம்பருக்கு இது FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
6: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
7: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போவுக்கு.
8: நேரம் 8:55. FM ரெயின்போவில் தொடர்வது
9: முகத்தில் தருவா சைபால் சரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
10: சைபால்
11: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
12: ஒரு பள்ளி வாசல், நபிகள் நாயகம் அங்க உட்கார்ந்திருக்கிறார். அவரை சுத்தி நிறைய நபி தோழர்கள். அந்த சமயத்துல நபிகள் நாயகம் சுத்தி இருந்த தோழர்களை பார்த்து ஒரு செய்தியை சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சொர்க்கவாசி இங்க வரப்போறாரு பாருங்கன்னார். இதை கேட்ட உடனே சுத்தி இருந்த நபி தோழர்களுக்கு ஆர்வம் அதிகமாயிட்டது. வரப்போகிற அந்த சொர்க்கவாசி எப்படிதான் இருக்க போறாரு பாத்துணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு மனிதர் அந்த பள்ளிவாசலுக்குள்ள வந்தார். கைகால் முகத்தை கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டார். அமைதியா தொழுதார். அதுக்கப்புறம் அவர் பாட்டு எழுந்திரிச்சு போயிட்டார். நபி தோழர்கள் யோசனை பண்ணி பார்த்தாங்க, இவரா சொர்க்கவாசி, இவர்கிட்ட வித்தியாசமா எதுவும் தெரியலையே, தொழுகையில கூட இவர் அதிக நேரம் ஈடுபட்டதா தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க. மறுநாளும் அதே பள்ளிவாசல், இப்பவும் நபிகள் நாயகம் சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சொர்க்கவாசி இங்க வரப்போறார் அப்படின்னு அறிவிச்சார். கொஞ்ச நேரத்துல ஒரு மனிதர் அங்க வந்தார். இவர் யாருன்னா நேத்திக்கு வந்த அதே மனிதர் தான். வந்தார், தொழுதார், போயிட்டார். மூணாவது நாளும் அதே மாதிரி அறிவிப்பு. அன்னைக்கு வந்தவரும் அதே மனிதர் தான். நபி தோழர் அனஸ் பின் மாலிக் இதை பத்தி தீவிரமா சிந்திச்சார். அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்தார், இந்த மனிதர் எங்கிருந்து வரார் அப்படிங்கறத பாக்கணும். தொடர்ந்து 2-3 நாள் அவர் பின்னாடியே தொடர்ந்து போய் கண்காணிக்கணும். சொர்க்கத்தை அடையக்கூடிய அளவுக்கு அவர் அப்படி என்னதான் செய்யறாருங்கிறத பாத்துடணும் அப்படிங்கிற தீர்மானத்தோட அவரை பின்தொடர ஆரம்பிச்சார். மெதுவா அவர்கிட்ட பேச்சு கொடுத்து ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டார். அவருடைய வீட்டிலேயே விருந்தாளியா ஒரு 3 நாள் தங்கி இருக்கிறதுக்கு அனுமதி வாங்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் இரவு பகல அந்த மனிதரை தீவிரமா கண்காணிக்க ஆரம்பிச்சார். அப்படியும் ஒன்னும் புரியல. எல்லாரையும் போலதான் அவரும் இருந்தார். எந்த வித்தியாசமும் தெரியல. படுக்கிறார், எழுந்திருக்கிறார், தொழுகைக்கு போறார், திரும்பி வர்றார், வேலைக்கு போறார், திரும்பி வர்றார், தொழுகை, அப்புறம் தூக்கம், இவ்வளவுதான். சரி, இதுக்கு மேல நம்மால ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நேரா அவர்கிட்டயே கேட்டுட்டார், ஐயா நபிகள் நாயகம் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னார். அவரே 3 தடவை அப்படி சொன்னதுனால உங்க பின்னாடியே வந்தேன். உங்ககிட்ட இருக்கிற சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா வித்தியாசமா எதுவும் உங்ககிட்ட இருக்கிறதாக எனக்கு தெரியல. சரிங்க, நான் புறப்படுறேன் அப்படின்னார். இப்ப அந்த மனிதர் சொன்னார், நீங்க என்கிட்ட என்ன பாத்தீங்களோ

0: தவிர வேற எதுவும் சிறப்பா என்கிட்ட கிடையாது. ஆனா ஒண்ணு, எப்பவும் என் உள்ளத்துல யாரை பற்றியும் காழ்ப்பு உணர்ச்சி கொள்றதில்ல. இறைவன் மற்றவர்களுக்கு வழங்கி இருக்கிற அருட்பேறுகளை கண்டு நான் பொறாமப்படுறதில்ல. ஒவ்வொரு நாளும் நான் படுக்கும் போது தூய்மையான உள்ளத்தோட நான் தூங்குறேன் அப்படின்னார். நபி தோழர் அனஸ் அவர்களுக்கு உண்மை புரிஞ்சுது. இவர்தான் சொர்க்கவாசி அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதுக்கான விளக்கம் அவருக்கு கிடைச்சிட்டுது. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு அவர் புறப்பட்டார். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறவன் காழ்ப்பு உணர்வு கொள்ளக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்தா நிம்மதியா தூக்கம் வரும். எவன் ஒருத்தன் படுத்த உடனே நிம்மதியா தூங்குறானோ அவன் சரியா வாழறான்னு அர்த்தம். ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்கிறது இல்ல. பல பேர், ஒரு பேராசிரியர் சொல்றார், இந்த காலத்துல மனுஷன் எது எதுக்குதான் பொறாமப்படுறதுன்னு இல்ல அப்படின்னார். ஏங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் சொல்றார், மனித இயல்பு அப்படி ஆயிட்டது, எல்லாத்துக்கும் பொறாமப்படுறான். ஒரு மாடு வைக்கோல சாப்பிட்டாலும் மனிதன் அதை பார்த்து பொறாமப்படுறான் அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ரெயின்போவில் தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என்று அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றுகையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மேலும் அவர் ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்வதாகவும் இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்படுவதோடு சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், சிலை செய்பவர்கள் நகராட்சியிடம் அனுமதி பெற்று புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிவுறுத்தலின்படி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப இயற்கையான மூலப்பொருட்களை கொண்டு சிலை செய்ய வேண்டும். பொது இடங்களில் சிலை வைப்பதற்கு நகராட்சி மற்றும் காவல்துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டும். மேலும் ஒலிபெருக்கிகளை காவல்துறையின் அனுமதியுடன் உரிய நேரத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், தடை செய்யப்பட்ட நெகிழியால் ஆன பொருட்களை தவிர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்குமாறும் ஆணையர் திரு அருண் ஐயாவு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம், மாவட்ட ஆட்சியரகம், சமூக நலத்துறை மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றுடன் இணைந்து உலகின் முதல் உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்த மாதிரியிலான புகையிலை எதிர்ப்பு அருங்காட்சியகம் திறப்பு விழா மற்றும் புகையிலை போதைப்பொருள் இல்லா கல்வி வளாகங்களை உருவாக்கும் ஸ்பார்க் திட்ட துவக்க விழாவினை புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செக்வேல் திறந்து வைத்தார். சமூக நலத்துறை இயக்குநர் திருமதி ராகினி கையேட்டை வெளியிட்டார். மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் தொடக்க உரையாற்றினார். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளங்கலை படிப்புகளுக்கான 3வது சுற்று சேர்க்கைக்கு பதிவு மற்றும் பாடப்பிரிவு விருப்பங்களை சமர்ப்பிப்பது நேற்று முதல் தொடங்கியது. 3வது சுற்று ஒதுக்கீட்டில் பங்கேற்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் டேஷ்போர்டில் நுழைவு விவரங்களை பயன்படுத்தி நாளை மறுநாள் 12ஆம் தேதி காலை 10 மணிக்குள் தங்கள் விருப்பத்தையும் பாடப்பிரிவு விருப்பங்களையும் பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு தயானந்த் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக வில்வித்தை பாராதொடரில் 3வது போட்டிகளின் இறுதி நாளான நேற்று இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விருப்பமான பாடலை நீங்களும் வாட்ஸ்அப் வழியா கேட்கலாம். 7598510505 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட பெயர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், கூடவே உங்க ஊர் பெயரையும் டைப் பண்ணி கரெக்டா 7598510505 அப்படின்னு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களோட பாட்டை பிளே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடல் கேட்டிருக்காங்க முதலியார்பேட்டில இருந்து தங்க பாண்டி. இவங்களுடைய விருப்ப பாடல் சிலம்பாட்டம் படத்துல இருந்து வரது கேட்டுட்டு வாங்க.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் புதுச்சேரி.
5: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா காரைக்கால் மேல ஒடுதுறை சேப்பு விஜயராகவன் உங்களுடைய விருப்ப பாடல் சிந்தாமல் சிதறாமல் படத்திலிருந்து வரது கேட்டுட்டு வாங்க.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா காதல் கோட்டை. இந்த படத்துல இருந்து விருப்ப பாடல தெரிவிச்சிருக்காங்க நாகை பாபு சத்யா.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சிய. உங்களுக்கு விருப்பமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கேட்கணும்னா 7598510505 அப்படின்ற நம்பருக்கு உங்க பெயர், உங்க ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதை தெளிவா டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா மைக்கேல் மதன காமராஜன் இந்த படத்துல இருந்துதான் பாடலை கேட்க போறீங்க. யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சியில இருந்து ரெட்டை வாய்க்கால் விஜய் நகர்ல இருந்து சுவாமிநாதன் சித்ரா.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேர்விருப்பம் நிகழ்ச்சி தான் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா நிரஞ்சன் புதுச்சேரியிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இவங்களோட விருப்ப பாடல் அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in

0: என் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நிகழ்ச்சியில அடுத்ததா ஓட்டில இருந்து சுரேஷ் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க, இவங்களோட விருப்ப பாடல் லேசா லேசா படத்துல இருந்து வரது கேட்டுட்டு வாங்க.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு வந்து பாடல் கொடுக்க முடியல. சோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்து பாடல் கொடுக்க முடிஞ்சது. அது யார் யாரு கொடுக்க முடியல அப்படின்னா, ஹித்ரேந்திரதாஸ் அசாம்ல இருந்து, எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல், வாரியங்காவல் கதிரவன் வசந்தி, கொளஞ்சிநாதன் மணிசேகர், திருச்சி குமரன் நகர் லட்சுமி, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வில்லிவாக்கம் குபேந்திரன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், குளஞ்சாவடி பாலமுருகன், திட்டக்குடி கல்யாணி செல்வராசு, தாராசுரம் கைலாசம், நன்னிலம் நாராயணன், பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், சுகன்யா பரத் சென்னையிலிருந்து, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், பழனி பாரதி ஐயப்பன் நாங்கள் சென்னை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர், சென்னை அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், நிஷா ஹன்சிகா, ராகுல் ஹரிணி, பொம்மிநாயக்கன்பட்டி தேனி மாவட்டம் செல்வம், குமார் இடுக்கி மாவட்டம் கேரளா, செஞ்சி சிங்காவரம் கலைவாணி கனிஷ்மா, ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டான் பழனி வட்டம், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், விழுப்புரம் தமிழ்ச்செல்வி, பொற்கொடி முருகன், ஸ்ருதி விக்னேஷ், கீதா குயிலன், இளவேனில் கனிமொழி, பாலமுருகன் சிவா திருவண்ணாமலையிலிருந்து, ஆண்டிப்பட்டி ஆராதனா, திருப்பூர் வீரபாண்டி தனலட்சுமி ராஜ்குமார், பன்ருட்டி ஐயனார் மீரா அஸ்மிதா அஸ்மித்ரன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், சரஸ்வதி மூலச்சத்திரம் சென்னை, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி. இவருடைய விருப்ப பாடல் கோரி பாளையம். இந்த பாடலதான் நிறைவா கேட்க போறீங்க.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாட்டில் 10,000 கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்பில் 5 பெரிய ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பது தென்னிந்தியாவில் சிறந்த ரயில் போக்குவரத்து சேவைக்கு வழிவகுக்கும் என்று சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நெரிசல் மிகுந்த பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டப்பட்டால் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாக வாய்ப்பிருப்பதாகவும், அத்துடன் கடற்கரையை ஒட்டிய பகுதி என்பதால் பெரிய கட்டிடம் கட்டப்படும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பிரச்சினையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயை தான் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இருளர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் உழைப்பு சுரண்டலையும் கடன் கொத்தடிமைத்தனத்தையும் தடுத்து நிறுத்துவதற்கு தமிழக அரசு உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். வரும் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பயணிகளின் நெரிசலை தவிர்க்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11:50 சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இதற்கான முன்பதிவு இன்று காலை 8 தொடங்கியுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காத்மாண்டு சென்றடைந்தது. சாதாரண கடவுச்சீட்டுகளை வைத்திருக்கும் இந்திய சுற்றுலாப் பயணிகளுக்கு விசா தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு தாய்லாந்தில் 30 தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தாய்லாந்து அரசு அறிவித்துள்ளது. ஆசிய கேடட் மற்றும் ஜூனியர் கராத்தே சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் போட்டியில் மகளிர் கேடட் பிரிவில் ஆனந்தி கார்க்கும், ஜூனியர் பிரிவில் சத்ய தேஜாவும் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, நேரம் 10:46 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஆனந்த்

மக்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேம்ஸ் வந்து நம்ம விளையாடுவோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கேம் இருக்காது. என்ன கேம்னா, இது வரைக்கும் யாருமே விளையாடாத ஒரு கேம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி விளையாடிருப்பாங்க. அதாவது என்ன டாபிக்ல நீங்க விளையாட போறோம்னா, பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள், இது சம்மந்தப்பட்ட கேள்விகளை தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்விகளும் இது சம்மந்தப்பட்ட விடைகளும் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஷோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய திறனை வெளிப்படுத்தணும்னா, அதாவது நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 0413 கோட் நம்பரை போட்டு 2271760 மற்றும் 2271770 இந்த நம்பருக்கு கால் பண்ணி என் கூட பேசி உங்களுடைய ஆன்சரை ஷேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க வேணாம், நானே போடுவேன். ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி போயிடலாமா? இது நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி. மக்களை நல்லா கேட்டுக்குங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சொல்லலாம். நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஸோ தேர்வுக்கு படிக்கிறவங்க நல்லா கேட்டுக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் கேள்வி இதோ உங்களுக்காக. இந்த உயிர்கோள காப்பகம், அதாவது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து 3 மாநிலங்களுக்கு இடையில இருக்கு. இது ஒரு 4 எழுத்து கொண்ட ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது 4 எழுத்து கொண்ட ஒரு உயிர்கோள காப்பகம். இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தின் பெயரில் இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். கேள்வி திரும்ப சொல்லிடுறேன், இந்த உயிர்கோள காப்பகம் வந்து 3 மாநிலங்களுக்கு இடையில இருக்கு. இது ஒரு 4 எழுத்து கொண்ட பயோஸ்பியர் ரிசர்வ். இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்தின் பெயரை கொண்ட பயோஸ்பியர் ரிசர்வ். இதற்கான விடை தெரிஞ்சா உடனே கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போவுக்கு நம்பர் அதே தான், ஒன்ஸ் மோர் சொல்லிட கேட்டுக்கங்க, 2271760 மற்றும் 2277770 மறக்காம 0413 இந்த கோட் நம்பரை போட்டு கால் பண்ணுங்க. மக்கள், இது உங்களுக்கான முதல் பாடல், தேரடி வீதியில்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் பிரைன் போவின் கெட் செட் கோ. நேரம் 10:11:13 மக்களை, இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்ல வந்து நம்ம குவெஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கோம்னா, பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள். ஃபர்ஸ்ட் இந்த உயிர்கோள காப்பகங்கள் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த உயிர்கோள காப்பகம் அப்படின்றது வந்து இயற்கை வளங்களை பேணி காக்கவும் அதன் நிலையான பயன்பாட்டை உறுதி செய்யவும் அறிவிக்கப்பட்ட தனி சிறப்பு வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி. ஓகேங்களா, இந்த பகுதியில் வந்து தாவரங்கள், விலங்கினங்கள், அப்புறம் வந்து அங்கு வாழும் மக்களுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறையை பாதுகாக்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். ஓகே மக்களே, நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருந்தா, என்ன கேள்வினா, இந்த உயிர்கோள காப்பகம் 3 மாநிலங்களுக்கு இடையில அமைந்திருக்கு. இது ஒரு 4 எழுத்து கொண்ட ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். இது வந்து ஒரு பிரபலமான சுற்றுலா தலத்துடைய பெயரை கொண்டதாகவும் இருக்கு. இதற்கான விடை சொல்றேன், காத்துட்டு இருக்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க பேசுவீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: சொல்லுங்க சாம்பசிவம் சார், ஹவ் ஆர் யூ?
1: இது ஒரு 4 எழுத்து கொண்ட பயோஸ்பியர் ரிசர்வ். இது வந்து
0: இந்த அதாவது 5 கிலோ பச்சரிசி,
1: 5 கிலோ பச்சரிசி, 3 கிலோ புழுங்கலை அரிசி,
0: அதெல்லாம் வேணாம் ராசா. நீங்க இந்த 4 எழுத்து நீலகிரி, ரைட்டா?
1: நீலகிரி சார், நீலகிரி தான் சொல்றேன்.
0: அடுத்ததாக இது ஒரு சுற்றுலா தலத்துடைய பெயரை கொண்டது, அதானே?

0: ஆமா சார், நீங்க வந்து வர்ற நேரில் குழப்பி வர்றதே உங்க வேலையாக்கு.
1: அதான் அதுக்கு தானே காசு கொடுக்குறாங்க, அதனால நாங்க குழப்பி விடுவோமே. மனமார்ந்த பாராட்டுகளோடு ஏதாவது குடுக்கலாம்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சரி விடுங்க, அடுத்த தடவை குடுத்துறேன் ஓகேங்களா? நன்றி சார்.
0: நான் தரேன் உங்களுக்கு ஒரு சிறப்பு பட்டம்.
1: என்ன சார்?
0: குழந்தை
1: ஆல்ரெடி கொடுத்ததை வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே சார், சூப்பர் சார், ஹாப்பி கிரேட் சார்.
0: ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ சார்.
1: மக்களே, இதோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி? இந்த உயிர்கோள காப்பகம் வட இந்தியாவில் இருக்கு, நல்லா கேட்டுக்குங்க. இது ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். இது 2004 தான் உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இதன் பெயரில் வந்து ஒரு பெண்ணோட பெயர் இடம்பெற்றிருக்கும், அதாவது இந்த பயோஸ்பியர் ரிசர்வோட பெயரில் ஒரு பெண்ணோட பெயரும் இடம்பெற்றிருக்கும். எப்படிப்பட்ட க்ளூ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? திரும்ப உங்களுக்காக, இந்த உயிர்கோள காப்பகம் வட இந்தியாவில் இருக்கு. இது ஒரு உயிர்கோள காப்பகம், அதாவது இது 2004 உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இதோட பெயரில் ஒரு பெண்ணின் பெயர் இடம்பெற்றிருக்கும். ஓகே, இதற்கான விடையை ஒன்று தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. தேடுங்க, தேடுங்க, உடனே கால் பண்ணுங்க, என் கூட பேசி உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்க. மக்களே, இது உங்களுக்கான அடுத்த பாடல், அசைந்தாடும் காற்றே.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ விங்கெட் செட்கோ. நேரம் 10:41 நொடிகள் ஆயிட்டு இருக்கு மக்களை. இன்னைக்கு வந்து நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ், இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ் தான் செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் கடைசி ஒரு கேள்வி கேட்டிருந்த ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, சொல்ல மாட்டா கஷ்டமான கேள்வி. அந்த கேள்வி என்னன்னா, இந்த உயிர்கோள காப்பகம் வட இந்தியாவில் இருக்கு. இது 2004 உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. இதன் பெயரில் ஒரு பெண்ணின் பெயர் இடம்பெற்றிருக்கும். இதற்கான விட சில நேர் ரொம்ப நேரமா கால் கடுக்க காத்துட்டு இருக்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். ராஜகோபால் பேசுறேன் சார். ஆனந்த் சாருக்கு வணக்கம். காலை
0: வணக்கம். நமஸ்காரம். நீங்களோட பேர் எந்த?
1: வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால்.
0: வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால். இவ்வளவு பெரிய பேரை வச்சிருக்காங்க.
1: ஆமா சார்.
0: ஓகே சார், நல்லா இருக்கு. சொல்லுங்க, என்ன சாப்பிட்டீங்களா?
1: நல்லா
0: சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? கொஞ்சமா தான் சாப்பிட்டேன்.
1: சொல்லுங்க
0: மறுபடியும் முதல்ல இருந்தா. இது உங்களுக்காக சார், யாருக்கும் சொல்ல மாட்டேன், என் தெய்வத்துக்காக சொல்றேன். இது உங்களுக்காக. இந்த உயிர்கோள காப்பகம் வட இந்தியாவில இருக்கு சார். இது 2004 தான் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. இதன் பெயர்ல வந்து ஒரு பெண்ணின் பெயர் இடம் பெற்றிருக்கும். இப்ப கண்டுபிடிப்பீங்களே. ஆம்தாம் சார்.
1: வரேன் சார். கொஞ்சம் கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுங்க சார்.
0: ரொம்ப கொடுக்க வேணாம் சார், டைம் இருக்காது.
1: சார், நந்தாதேவி, நந்தாதேவிங்கிற ஒரு உத்தரகாண்ட் மாநிலத்துல 2004 நிறுவப்பட்ட சார் இது.
0: ஆஹா, அச்சா, பகுத் அச்சா. எப்படி எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: உத்தரகாண்ட்ல
0: இருக்கிற நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா?

0: பாராட்டுக்கள் மற்றும் ஒரு பவுன் செயின் கொடுக்கலாம் பார்த்தா விலைவாசி ஏறி போச்சு, விட்டுருங்க அப்புறம் பாத்துல ஓகேங்களா.
1: நன்றி
0: சார். ஓகே
1: சார்.
0: உமாக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி நல்லா கேட்டுக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இப்படிதான் பில்டப் கொடுப்போம், பட் கேள்வி ஈஸியாக தான் இருக்கும். இந்த உயிர்கோள காப்பகம் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கு, நல்லா கேட்டுங்க. பீச் கிட்ட இருக்குமா இந்த உயிர்கோள காப்பகம்? இதன் மொத்த எழுத்து 7 ஓகேங்களா. இது இரு நாடுகளுக்கு இடையில அமைந்துள்ளது.

ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது இப்படிதான் பில்டப் கொடுப்போம், பட் கேள்வி ஈஸியாக தான் இருக்கும். இந்த உயிர்கோள காப்பகம் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கு, நல்லா கேட்டுங்க, பீச்சு கிட்ட இருக்குமா இந்த உயிர்கோள காப்பகம். இதன் மொத்த எழுத்து 7, ஓகேங்களா. இது இரு நாடுகளுக்கு இடையில அமைந்துள்ளது, ரெண்டு நாடோட பார்டர்ல இருக்கான், நல்லா கேட்டுங்க, ஓகேங்களா. திரும்ப ரிப்பீட் பண்றேன், இந்த உயிர்கோள காப்பகம் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கும். இதன் மொத்த எழுத்து 7. இது இரு நாடுகளுக்கு இடையில அமைந்திருக்கு. இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க ஃப்ரம் பிரெயின் போக்கு நம்பர், அதே தான் 0413 கோட் நம்பரை போட்டு 2271760 மற்றும் 2271770 இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்க கூடாது, நீங்க ஆன்சர் சொல்லுங்க மக்களே.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு. இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: வெல்கம் பேக் டு த ஷோ த ஃப்ரம் பிரைன் போவின் கெட் செட் கோ. நேரம் 10:30 ஆயிடுச்சு மக்களே. நிகழ்ச்சியில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன கேள்வி? திரும்ப வருஷமா சொல்லி கேட்டுங்க. இந்த உயிர்கோள காப்பகம் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது. இதன் மொத்த எழுத்து 7. இது இரு நாடுகளுக்கு இடையில ஒரு பார்டரா, ஓகேங்களா, ரெண்டு நாட்டோட எல்லையில இருக்கு. ஸோ இதற்கான விடை சொல்ல ஒரு நேயர் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு காத்திருக்காரு. பேசல வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சொல்லுது யார் இங்கிருந்து?
1: ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க பலராமன் சார், பலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: ஒரு கோர்வை, சொல்லுங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டு சார்.
0: என்ன சாப்பிட்டீங்க சொல்லும் போது நாய் பின்னாடி குலைக்குது.
1: இன்னைக்கு அம்மா சார்.
0: ஓகே சார், கண்டிப்பா நல்ல விஷயம் தான். சொல்லுங்க ஆன்சர் என்ன. சீக்கிரம் சொல்லிட்டீங்க, கடிச்சிட போகுது. ஆன்சர் ஆன்சர் விடை.
1: ஆன்சர் வந்து
0: அதாவது
1: ஆன்சர் வந்து
0: ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கீங்க, கிட்ட வாங்க.
1: ஆமா சார்,
0: பின்னாடி நாய் குலைக்கோ லைட்டா பயம் வந்துருச்சு
1: தானே?
0: ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கு சொன்னீங்க, அதை வச்சியா?
1: நன்றி.
0: மக்களை நிகழ்ச்சியில் கடைசியாக கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து சுந்தரவன காடுகள். சுந்தரவன மேங்குரூவ் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்கல்ல, இந்த மேங்குரூவ் ஃபாரஸ்ட் வந்து இந்தியாவுக்கும் வங்கதேசுக்கும் இடையில இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 40% வந்து இந்தியாவில் இருக்கு, 60% வந்து வங்கதேசில இருக்கு. ஸோ இது வந்து ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு பாரம்பரிய ஒரு மையமாகவும் கருதப்படுது. மக்களே நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி உங்களுக்காக. இது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு உயிர்கோள காப்பகம். இது கடற்கரையில் அமைந்துள்ளது. இதுவும் கடற்கரையில் அமைந்துள்ளது. இதுவும் இரு நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. பாத்தீங்களா, எல்லாம் ஒரே மாதிரி வருது இல்லை க்வெஸ்சன் எல்லாம், பட் ஆன்சர் தான் வேற வேற. கேள்வி திரும்பவும். இது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு உயிர்கோள காப்பகம். இது கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். இது இரு நாடுகளுக்கு நடுவில் இருக்கு. உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன், இரு நாடுகள்னு சொல்லிட்டேன், கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, இதற்கான விடையை தெரிஞ்சா உடனே கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு நம்பர் அதே தான், என் நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க. 2271760 மற்றும் 2271760 மறக்காம 0413 என்ற கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்கள். இது உங்களுக்கான பாடல் வருது, இஸ்தான்புல் ராஜகுமாரி.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு த ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நேரம் 10:39 ஆயிற்றுக்கு. மக்களே, நிகழ்ச்சியில கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி, யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சேன், கேள்வி சொல்லிடுறேன். இது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், இது கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், இது இரு நாடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து பேசலாம்? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க? என்ன பண்றீங்க? வீட்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சிட்டு இருக்கீங்க. பின்னாடி இருந்து யாரோ குழல் ஊதுறாங்க, யாருன்னு தெரியல, கொஞ்சம் குறைச்சிக்கங்க இந்த சவுண்ட. வெயிட் 1 மினிட். ஓ மை காட், இங்கிலீஷ்.
1: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க அண்ணனி, ஆன்சர் என்ன?
1: நீங்க
0: அண்ணா சொல்லுங்க, என்ன படிச்சிட்டு
1: இருக்கீங்க? குரூப் 2 படிச்சிட்டு இருக்கேன்.
0: அப்ப கண்டிப்பா நீங்க கேட்டவனே சொல்லிருப்பீங்க. உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது, தெரியாம கேள்வி கேட்டுட்டேன், ஓகேங்களா? சூப்பர் மேம், வாய்ப்புக்கு நன்றி மேம்.
1: நன்றி நன்றி.
0: மக்களை நிகழ்ச்சியில கேட்ட கடைசியா ஒரு கேள்வி கேட்டது, அதுக்கான ஆன்சர் வந்து மன்னார் வளைகுடா. இந்த மன்னார் வளைகுடா வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கு. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கு, ஓகேங்களா? இது வந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லலாம். மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, இது கண்டிப்பா கஷ்டமான கேள்வி, எழுதி வச்சுங்க, இது கண்டிப்பா கஷ்டமான கேள்வி, அதனால படிக்கிறவங்கள நோட் பண்ணிக்கங்க. இந்த உயிர்கோள காப்பகம் வடகிழக்கு இந்தியாவில் இருக்கு, அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கு. இதோட மொத்த எழுத்து 4, 1, 2, 3, 4 எழுத்து, ஓகேங்களா? இது உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2009. திருமூ கேள்வி ஒன்ஸ் மோர், உங்களுக்காக கஷ்டப்பட்டு சொல்றேன். இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் அமைந்திருக்கிற ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். இதன் மொத்த எழுத்து 4. இது உயிர்கோள காப்பகமாக, அதாவது பயோஸ்பியர் ரிசர்வா அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2009. மக்களே, இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க. மக்களே, ஃப்ரம் ரெயின்போக்கு இது உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, லட்சாவதியே.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் பிரெயின் போவிங் கெட் செட் கோ. நேரம் 10:47 ஆயிற்றுக்கும் மக்களே. வெளியே பார்த்தீங்கன்னா அழகாக இதமாக இருக்கிறது. இது கொடைக்கானலில் இருக்கமா ஊட்டியில் இருக்கமா தெரியல, அந்தளவுக்கு சில்னஸாக இருக்குது. இதே மாதிரி வருஷம் முழுக்க இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, கேள்விக்கு போயிடலாம். இந்த உயிர்கோள காப்பகம் வடகிழக்கு இந்தியாவில் அமைந்துள்ளது. இதில் மொத்த எழுத்து 4. இது உயிர்கோள காப்பகமாக, அதாவது பயோஸ்பியர் ரிசர்வாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2009. இதற்கான விடையை சொல்ல ஒரு நேயர் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்க வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் சேகர் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன். என்ன எங்க பயங்கரமா சூப்பரா மழை பெய்யுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மழையில எங்க கொஞ்சம் மனுச்சு விட வேண்டியது.
0: அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நேத்தெல்லாம் வச்சு வெயில் செஞ்சு செஞ்சுட்டு போச்சு. லைட்டா ஏதோ தூரலாக இருக்கிறது.
1: எங்க எல்லாருக்குமே இங்க பயங்கர வெயிலா இருக்கு. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: இப்பதான் ஏதோ கொஞ்ச நேரம் வந்து இருட்டிட்டு இருக்கு, அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா? ஆல்ரெடி பாண்டிச்சேரி பாவம்
1: ஒண்ணுமே வர மாட்டேங்குது. இங்க சூட வேண்டியது தானே,
0: இருக்கிற மழை எல்லாம் புழிஞ்சிட்டு அனுப்புறேன். ஓகேங்களா?
1: அப்படின்னா

0: கிராக் மேகாலயா ரைட்டா? ரொம்ப தப்பா போச்சு. சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ ஆனந்த் சார், பை.
0: மக்களே, நிகழ்ச்சியுடைய கடைசி கேள்வி இதை உங்களுக்காக. இந்த உயிர்கோள காப்பகம், அதாவது இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இந்தியாவின் ஒரு தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா, ஒரு தீவு கூட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இது. இது வங்கக்கடலில் அமைந்துள்ள ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த உயிர்கோள காப்பகம் இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்துள்ளது. தென்கோடி அதாவது சதர்ன் மோஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, திரும்ப ஒரு சும்மா சொல்லிடுறேன். இந்த உயிர்கோள காப்பகம் இந்தியாவின் ஒரு தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. இது வங்கக்கடலில் அமைந்துள்ள ஒரு உயிர்கோள காப்பகம். இந்த உயிர்கோள காப்பகம் இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்துள்ளது. விடையை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு பாட்டு கேட்டு நம்ம பேசலாம்.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நேரம் 10:55 ஆறுடைய ஆயிற்றுக்கு. மக்களே, இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தது, என்ன கேள்வினா, இந்த உயிர்கோள காப்பகம் இந்தியாவின் ஒரு தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. இது வங்கக்கடலில் அமைந்துள்ள ஒரு உயிர்கோள காப்பகம். இந்த பயோஸ்பியர் வந்து இந்தியாவின் தென்கோடி முனையில் இருக்கு. இதற்கான விடை சொல்ல ஒரு ரொம்ப நேரமா கண் கலங்கி காத்துட்டு இருக்காங்க. பேசுறோம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நலமாக இருக்கீங்களா?
2: நலமாக இருக்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: அதாவது
2: வங்க கடல்ல இருக்குது. அதே மாதிரி இந்தியாவின் தென்கோடி முனையில இருக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பா அதே தான், ரைட்டா?
3: ஓகே சார்,
2: சூப்பர் மேம். அழைப்புக்கு நன்றி மேடம்.
3: தேங்க்யூ சார்.
2: மக்களே, நிகழ்ச்சியுடைய நிறுத்தத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப கவலையா தான் இருக்கு, பட் டைம் இல்லை, என்ன பண்றது, ஷோவை முடிச்சுதானே ஆகணும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க, இந்தியாவுடைய பயோஸ்பியர் ரிசர்வ் பத்தி. ஸோ அடுத்த வாரம் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர் ஜே ஆனந்த். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு. அடுத்த ஷோ மெலடி மேஜிக்காக ரொம்ப நேரமா ஒருத்தவங்க பாட்டு பாடிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க பாடலை கேளுங்க மக்களே.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாட்டில் 10,500 கோடிக்கும் மேலான மதிப்பில் 3 பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் போக்குவரத்து இணைப்பு மேம்படும் என்றும், இம்முடிவு அம்மாநிலங்களின் பாரம்பரியம் மற்றும் வனவிலங்குகள் தொடர்பான சுற்றுலாவை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண்மை வனம் தொடர்பான இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகானும், பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பி தியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்தைய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண் துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காத்மாண்டு சென்றடைந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சார்பில் இதுவரை 130 டன்னுக்கும் மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. தலைமையில் 5 கட்சிகள் அடங்கிய கூட்டணிக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மாவட்டம் தோறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தப்படும் என்று அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் கூறினார். 7 நாள் அரசுமுறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று இரவு சென்னையிலிருந்து துபாய் வழியாக லண்டன் புறப்பட்டுச் செல்கிறார். லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் ஐரோப்பிய நாடுகளின் தொழில் அதிபர்களை சந்தித்து பேச இருப்பதாகவும், அப்போது தொழிலதிபர்களிடம் இந்தியாவில் தமிழ்நாட்டிற்கு வந்து புதிய தொழில்கள் தொடங்கும்படியும், தமிழ்நாட்டில் அதிக அளவில் தொழில் முதலீடுகளை செய்யும்படியும் கேட்டுக் கொள்வார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நேற்று லண்டன் புறப்பட்டு சென்றார். துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு துவங்கி நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 24 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நான் உங்க ஆர்ஜி ஆஷா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக உங்களுக்காக இளையராஜா இசையில இஸ் ஜானகி பாடிய பாடல் அரண்மனை கிளி படத்திலிருந்து.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர்.

0: புதுச்சேரி 605005 தொலைபேசி எண் 0413-2200-115 கைபேசி எண் 8870073-622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி. செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
6: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
5: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
0: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியை தான் FM ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வைரமுத்து வரிகள் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில உனிமேனன் பாடிய பாடல் புதிய முகம் படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ல கேட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வைரமுத்து வரிகள்ல ஏ ரஹ்மான், இசையில ஜெயச்சந்திரன் சித்ரா இணைந்து பாடிய பாடல் மே மாதம் படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் ஜென்டில்மேன் படத்திலிருந்து.

0: நேர்களே, இன்றிரவு 7:30 நமது முதன்மை அலைவரிசையில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நாட்டு உற்பத்தி தொழில் குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள் குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: மன்னா, மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
1: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
2: ஆமா அண்ணா, ஆமா.

மெல்லி மேஜிக் நிகழ்ச்சி தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக இளையராஜா இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் பொன்னுமணி படத்திலிருந்து.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் டூயட் படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெல்லி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா வள்ளி படத்திலிருந்து பாடல்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா வைரமுத்து வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில திருடா திருடா படத்திலிருந்து பாடல்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
5: மெல்டி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவாக உங்களுக்காக இளையராஜா இசையில மனோ சித்ரா இணைந்து பாடிய பாடல் உழைப்பாளி படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். அமெரிக்காவின் சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் 1893 செப்டம்பர் 11 இதே நாளான இன்றைய தினம் சகோதர சகோதரிகளே என்று தொடங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும். இன்று வரை அனைவராலும் போற்றப்படக்கூடிய உலக புகழ்பெற்ற இந்த சொற்பொழிவின் நினைவாகவும், உலக அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 11 உலக சகோதரத்துவ தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்தும் சென்னை கோயம்பேட்டிலிருந்தும் விநாயகர் சதுர்த்தி வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் 5180 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தொலைதூர பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு www.tnstc.in மற்றும் கைபேசி செயலி மூலம் முன்பதிவு செய்து கொண்டு பயணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, திரு மு க ஸ்டாலின் ஆகியோரின் தியாகத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கொச்சைப்படுத்தியதாக கூறி, மாவட்ட தலைநகரங்களில் நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 10:30 அளவில் மாவட்ட செயலர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் திருப்பட்டினம் PM ஸ்ரீ அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் திரு ஜனார்த்தனன் தலைமை தாங்கி மாணவர்கள் தங்களது சட்ட உரிமைகள், கடமைகள் மற்றும் சமூக பொறுப்புகளை அறிந்து சட்டத்தை மதித்து ஒழுக்கத்துடன் வாழ வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். காரைக்கால் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பு நீதிபதி திரு முனிராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளராக திரு சேது என்கிற சேது செல்வம் அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் இடைத்தேர்தலில் தாராபுரம் தொகுதியின் திமுக வேட்பாளராக திருமதி சுகன்யாவும், மதுராந்தகம் தொகுதியின் வேட்பாளராக திரு பரந்தாமனும் போட்டியிடுவார்கள் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 1:00.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வணக்கம் மக்களே, நேரம் 12:47 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் வரலாற்றில் இடம்பெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளின் தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய தகவல்களை நான் கொண்டு வந்திருக்கேன். சோ தொடர்ந்து கிளங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நேரம் 12:09:37 மக்களே, இன்றைய வரலாற்றில் முதல் தகவல் என்னன்னா,

இன்று உலக தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுது. உலக தற்கொலை தடுப்பு நாள் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 10 அன்னைக்கு தான் கடைபிடிக்கப்பட்டு வருது. தற்கொலை என்பது ஒரு பெரும் பொது சுகாதார சவாலாக கருதப்படுது. இது ஒவ்வொரு வருஷமும் 720,000 மேற்பட்ட உயிர்களை பறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இழக்கப்படுற ஒவ்வொரு உயிரும் ஆழ்ந்த சமூக உணர்ச்சி மற்றும் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் உள்ள குடும்பங்கள், நண்பர்கள், பணியிடங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகங்களையும் கடுமையாக இந்த தற்கொலை பாதிக்குது. உலக தற்கொலை தடுப்பு தினம் 2003 சர்வதேச தற்கொலை தடுப்பு சங்கத்தால் உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து நிறுவப்பட்டிருக்கு. 2026 கருப்பொருளா தற்கொலை குறித்த கண்ணோட்டத்தை மாற்றுதல், இதுதான் இந்த வருஷத்துடைய கருப்பொருளா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 10 அன்று தற்கொலைகளை தடுக்க முடியும் என்ற பொதுவான நம்பிக்கையின் அடிப்படையில் சமூகங்கள், அமைப்புகள் மற்றும் அரசாங்கங்களை ஒன்றிணைத்து தற்கொலை தடுப்பின் மீது உலகளாவிய கவனத்தை சர்வதேச தற்கொலை தடுப்பு சங்கம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா தற்கொலைன்றது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு முடிவல்ல. ஏன்னா தற்கொலை வந்து நமக்கு கிடைச்ச ஒரு அழகான வாழ்க்கையை வந்து நாமளே அழிச்சுக்கிற மாதிரி தான். இன்னும் சொல்ல போனா தற்கொலை ஏன் நம்ம தற்கொலை பண்ணணும், எந்த ஒரு விஷயமும் நம்மளை பாதிக்குது, இல்லை ஏதோ ஒரு இழப்பு நமக்கு ஏற்படுதுன்னா அந்த இழப்புலேருந்து நம்ம மீண்டு வர பார்க்கணும், இல்லை அந்த இழப்புகளை நம்ம சரிகட்ட பார்க்கணும். அந்த இழப்புகளுக்காக நம்மளும் நம்மளை இழந்துக்கிறது வந்து எந்த ஒரு வகையிலும் வந்து தீர்வாகாது. இன்னும் சொல்லப்போனால் தற்கொலையை நீங்கள் வந்து தற்கொலைன்ற அந்த தாட்டே உங்களுக்கு வரக்கூடாதுன்னா என்னோட பர்சனல் தாட் நான் சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நிறைய நகைச்சுவை பாருங்கள், நகைச்சுவையாக பேச கற்றுக்குங்க. நிறைய பாடல், இதுமாதிரி இசை, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈர்ப்பு இருக்குல்ல, அது ஒரு மியூசிக்காக இருக்கலாம், ஒரு டான்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆர்ட் நிறையா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அதன் மேலே வந்து நீங்கள் கவனத்தை திசை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வராது, தற்கொலை பண்ணணுன்ற அந்த எண்ணமே வராது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமும் உங்களை வந்து கிட்டவே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. தற்கொலைன்றது எந்த ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக தீர்வாகாது, அது கண்டிப்பாக நிறைய இழப்புகளை தான் இன்னும் கொண்டு வரும். மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் வரலாற்றில் இருந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் புதுச்சேரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நேரம் 12:18 ஆயிடுச்சு. மக்களே, வரலாற்றில் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னா, இந்தியாவின் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் பி.டி. ஜாட்டி அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்குதான். இந்தியாவுடைய முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் பி.டி. ஜாட்டி அவர்கள் 1912 செப்டம்பர் 10 கர்நாடக மாநிலம் ஜமகண்டி தாலுகா சவலகி கிராமத்தில் பிறந்திருக்காங்க. இவருடைய முழு பெயர் என்னன்னா பசப்ப தனப்ப ஜாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவர் இந்தியாவுடைய 5வது துணை குடியரசுத் தலைவராகவும் தற்காலிக குடியரசுத் தலைவராகவும் மைசூர் மாநிலத்தின், அதாவது தற்போதைய இப்ப இருக்கிற கர்நாடகாவுடைய முதலமைச்சராகவும் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராகவும் பணியாற்றிருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
2: நேயர்களே, புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசநகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 04132200115. கைபேசி எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில். இன்று நேரம் 12:37 ஆயிற்றுக்கு. மக்களே, இன்றைய வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியுடைய நிறைவு தெரிந்து கொண்டுடும். வரும் பாடலுடன் இன்றைய வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியும் நிறைவு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: என்ன நடக்குதுங்க? ஒருத்தம் கூட போன் எடுக்க மாட்டீங்க, உள்ள வந்து முடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தாவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டாவை புதுதில்லியில் சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாய் சேய் நலனிலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் இந்தியாவின் செயல்பாடுகள் பாராட்டுதலுக்குரியது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 160,000 மேற்பட்ட மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தடுப்பூசி செலுத்தும் இயக்கமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசஸ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரியவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இலங்கையின் அமைதி மற்றும் வளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் சக்திக்கு எடுத்துக்காட்டாக இலங்கை பிரதமர் விளங்குவதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார். இலங்கையில் உள்ள பெண்கள் இந்தியா வழங்கும் திட்டங்களின் கீழ் அதிக அளவில் பயன்பெற வேண்டும் என்பது தமது விருப்பம் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இதுதொடர்பாக நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். நிதி, கல்வி மற்றும் திறன் பயிற்சி மூலம் மகளிர் மேம்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் தொடங்க முன்வரும் மகளிருக்கு பிணையில்லா கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரையுள்ள விவசாயிகளிடம் கருத்துக்களை கோரும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மாற்று எரிசக்தி உற்பத்தி அதிகரித்து வருவதாக கூறி புள்ளி விவரங்களுடன் அவற்றை பட்டியலிட்டுள்ளார். காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். குஜராத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் இரும்பு பரண் இடிந்து விழுந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்தனர். அகமதாபாத் அருகே நேரிட்ட இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கிய 15 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இவர்களில் 12 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே இந்த விபத்து குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தில்லி காவல்துறை ஆணையர் திரு அனுராக் குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக துக்ளக் சாலை காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்களுக்கான கட்டுப்பாட்டு அறையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள்

ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேக அறிவித்துள்ளது. இதன்படி தவேக தலைமையிலான மதச்சார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி சார்பில் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி மரகதம் குமரவேலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திருமதி சத்யபாமாவும் போட்டியிடுகின்றனர். இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஆந்திராவின் ரயில் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ரேணிகுண்டா அரக்கோணம் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைக்கும் திட்டங்கள் மூலம் திருப்பதி மற்றும் சித்தூர் மாவட்டங்கள் பெரிய அளவில் பயனடையும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா கூறியுள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச அரசும் மகளிர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வட்டியில்லாமல் 1 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாகவும் திரு கேஷவ் பிரசாத் மௌரியா குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு அல்பேஷ் யஷ்வந்த் கோக்ஜே இன்று பதவியேற்றுக் கொண்டார். போபாலில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு மங்குபாய் சங்கன்பாய் பட்டேல் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். மிசோரமில் நீர்வளத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஐசாலில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த துறையில் பணியாளர் பற்றாக்குறையை களைய உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் முதல் முறையாக சர்வதேச அணுசக்தி முகமை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்த முகமையின் 35 பேர் கொண்ட வாரிய கூட்டத்தில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 23 வாக்குகள் பதிவாகின. ரஷ்யா, சீனா மற்றும் நைஜர் நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. 8 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. அமெரிக்கா கொண்டுவந்த இந்த தீர்மானத்திற்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் அவ்னி லெஹ்ரா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இதன் மூலம் 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க மோனா அகர்வால் தகுதி பெற்றுள்ளார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹம்சனி சதாராம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 10-15, 15-12, 15-7 என்ற செட் கணக்கில் சீனாவின் மான்லின் லீயை வென்றார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விமல்ராஜ் அண்ணாதுரை, ஸ்ரேயா பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 24-22 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகளை வழங்குவதில் இந்தியா சிறந்து விளங்குவதாக உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. மகளிர் தொழில் முனைவோருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை தவேக அறிவித்துள்ளது. ஈரானின் அணுசக்தி செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு சர்வதேச அணுசக்தி முகமை ஐநா பாதுகாப்பு குழுமத்திற்கு பரிந்துரைத்துள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:50 எஃப்எம் ரெயின்போவில் நேயர்கள் கேட்கவிருப்பது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அவர்கள் மிகவும் மெதுவாக ஆடி அசைந்து நடந்து வந்ததால் அவள் அவர்களை முந்தி முன்னேறி செல்வதில் சிரமம் எதுவும் ஏற்படவில்லை. திடீரென்று அந்த ஊர்வலம் எதனோடோ அதிவேகமாக மோதிக்கொண்டது போல தோன்றியது. அந்த அணிவகுப்பு முழுவதுமே திடுக்கிட்டு பின்னடித்தது. பயபீதி நிறைந்த கசமுசப்பு குரல் லேசாக எழுந்து பார்த்தது. அந்த பாட்டும் கூட நெடுநெடுங்கி ஒலித்தது. இருந்தாலும் அந்த நடுக்கத்தை போக்குவதற்காக சிலர் மிகவும் உரத்த குரலிலும் துரிதகதியான சப்தத்திலும் அதை பாடத் தொடங்கினார்கள். ஆனால் மீண்டும் அந்த பாட்டு உள்வாங்கி மங்கியது. ஒருவர் பின் ஒருவராக அந்த மக்கள் பாடுவதை நிறுத்தத் தொடங்கினார்கள். அந்த பாட்டை பழைய உச்ச நிலைக்கு கொண்டு வருவதற்காக சிலர் மட்டும் உத்வேகம் நிறைந்தவாறு பாடும் குரல் மட்டும் கேட்டது. பட்டினியும் பசியுமாக பாடுபடும் தோழர்கள், துயில் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கள். ஆனால் இந்த பொது முழக்கத்தில் ஒத்துழைப்பும் இல்லை, உறுதி பெற்ற நம்பிக்கையும் இல்லை. ஏற்கனவே அவர்களது குரல்களில் பயபீதி புறையோடிவிட்டது. முன்புறத்தை தாயினால் பார்க்க முடியாததாலும், என்ன நேர்ந்துவிட்டது என்பதை அறிய முடியாததாலும் அவள் அந்த கூட்டத்தினரை முட்டித் தள்ளிக்கொண்டு கூட்டத்தினூடே புகுந்து முன்னே செல்ல முனைந்தாள். அவள் முன்னேற முன்னேற ஜனக்கூட்டம் அவளை பின்னடித்து தள்ளியது. அவர்களில் சிலர் முகத்தை சுழித்தார்கள், சிலர் தங்கள் தலைகளை தொங்கவிட்டுக் கொண்டார்கள், சிலர் அசட்டுத்தனமாய் புன்னகை செய்தார்கள், இன்னும் சிலர் கேலியாக சீட்டியடித்துக் கொண்டிருந்தார்கள். அவள் அவர்களது முகங்களை பார்த்தாள். அவளது கண்கள் வினா தொடுத்தன, வேண்டுதல் செய்தன, அழைப்பு விடுத்தன. தோழர்களே, பாவலின் குரல் கேட்டது. ராணுவ வீரர்களும் நம்மை போல் மனிதர்கள்தான். அவர்கள் தம்மை தொடமாட்டார்கள். அவர்கள் எதற்காக நம்மை தொட வேண்டும்? எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய உண்மையை நாம் எடுத்து கூறுவதற்காகவா? அந்த உண்மை நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அவர்களுக்கும் தேவை. அந்த தேவையை அவர்கள் இன்னும் உணராமல் இருக்கலாம். ஆனால் கொள்ளையும் கொலையும் நடத்தும் கொடியின் நிழலிலே நின்று அவர்கள் நம்மை எதிர்ப்பதை கைவிட்டு சுதந்திர குடியான நமது குடியின் கீழ் வந்து நம்முடன் கையோடு கைகோத்து அணிவகுத்து நிற்க அவர்களும் வந்து சேருவதற்கு இன்னும் அதிக நாள் இல்லை. அவர்கள் இந்த உண்மையை உணரும் காலத்தை துரிதப்படுத்துவதற்காக நாம் நமது முன்னணியை விடாது முன்னேறி செல்ல வேண்டும். முன்னேற வேண்டும் தோழர்களே, முன்னேற வேண்டும். பாவலின் குரல் உறுதி நிறைந்து ஒலித்தது. அவனது சொற்கள் தெளிவாகவும் கூர்மையாகவும் ஒலித்தன. எனினும் கூட்டம் கலைந்துவிட்டது. ஒருவர் பின் ஒருவராக அணிவகுப்பிலிருந்து வெளியே வந்து வீடுகளை நோக்கி வேலிப்புறமாக ஒதுங்கி நழுவி செல்ல தொடங்கினார்கள். இப்போது அந்த ஊர்வலம் கூரிய மூக்குடனும் அகன்ற உடலுடனும் இருப்பது போல தோன்றியது. அதன் தலைப்புறத்தில் பாவல் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு மேலாக தொழிலாளி மக்களின் செங்குடி பிரகாசமாக ஒளி சிதறி படப்படுத்துக் கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் நிலையை பற்றி வேறொரு உவமை கூட சொல்லலாம். ஏதோ ஒரு கரிய பறவை தனது அகன்ற சிறகுகளை விரித்து உயர்த்தி பறப்பதற்கு தயாராக நிற்பது போல் இருந்தது அந்த கூட்டம். அந்த பறவையின் அலகை போல் நின்றிருந்தான் பாவல். தெருக்கோடிக்கு அப்பால் உள்ள மைதானத்திற்கு செல்ல முடியாதபடி உணர்ச்சி பேதமே இல்லாத முகங்களே இல்லை என்று சொல்லத்தகுந்த ஒரு சாம்பல் நிற மனித சுவர் வழியை அடைத்து மறித்துக் கொண்டு நின்றது. அந்த மனிதர்கள் ஒவ்வொருவரது தோளிலும் பளபளவென்று மின்னும் துப்பாக்கி சனியன்கள் தெரிந்தன. அசைவற்ற மௌன சமாதியில் ஆழ்ந்து நின்ற அந்த மனித சுவரிலிருந்து ஒரு குளிர்ச்சி கணக்கணத்தது. தாயின் இதயமும் குளிர்ந்து விரைத்தது. அவள் அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு கொடியின் பக்கமாக, அதன் அருகே நிற்கும் தனக்கு தெரிந்த ஆட்களின் பக்கமாக சேர்ந்து நிற்பதற்காக விறுவிறென்று முன்னேறினாள். அங்கு நிற்கும் தனக்கு தெரிந்த நபர்கள் தமக்கு தெரியாத பிற நபர்களோடு கலந்து அவர்களிடம் ஏதோ உதவியை நாடி தவிப்பது போல நின்றார்கள். திடீரென்று அவள் ஒரு நெட்டையான மழுங்க சவரன் செய்த ஒற்றைக்கண் மனிதன் மீது பலமாக

0: மோதிக்கொண்டாள். அவளை பார்ப்பதற்காக விருட்டென்று தலையை திருப்பி அவளை கேட்டாள். யார் நீ?
1: நான் பாவல், விலாசாவின் தாய் என்று சொன்னாள்.
0: இப்படி சொல்கையில் தனது கால்கள் குழவாடி நெடுநடுங்குவதையும் வாயின் கீழ் உதடு நெடுங்குவதையும் அவள் உணர்ந்தாள்.
1: ஆஹா
0: என்றான் அந்த ஒற்றை கண்ணன்.
1: தோழர்களே, நமது வாழ்க்கை முழுவதிலுமே நாம் முன்னேறிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். முன்னேறி செல்வதைத் தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது என்றான் பாவல்.
0: அங்கு நிலவிய சூழ்நிலை அமைதியும் ஆர்வமும் நிறைந்ததாக இருந்தது. கொடி மேலே உயர்ந்து ஒரு கணம் அசைந்தது. பிறகு மக்கள் கூட்டத்தின் தலைகளுக்கு மேலாக எதிராக தோன்றிய மனித சுவரை நோக்கி நிதானமாக முன்னேறி செல்ல செல்ல காற்றில் மிதந்து வீசி பறந்தது. தாய் நடுநடுங்கி போய் மூச்சு முட்டி திணறி கண்களை மூடிக்கொண்டாள். நாலு பேர்கள் கூட்டத்தை விட்டு பிரிந்து தனியே முன்னே சென்றார்கள். அவர்கள் பாவல், அந்திரே, சமோயிலவ், மாசின் ஆகியோரும் முன்னே சென்றார்கள்.
1: ஃபியோதர் மாசினின் கணீர் என்ற குரல் காற்றில் ஒலித்தது. இணையும் ஈடும் இல்லாத இந்த போரில் நீங்களெல்லாம்!
0: ஆழ்ந்த பெருமூச்சைப் போல் தணிந்த குரல்களில் அடுத்த அடி ஒலித்தது.
1: பணயம் வைத்தே உம் உயிரை பலியாய் கொடுத்தீர் தியாகிகளே!
0: அவர்கள் நால்வரும் பாட்டுக்கு தகுந்தவாறு நடை போட்டு முன்னேறினர். ஃபியோதர் மாசனுடைய குரல் பளபளப்பான பட்டு நாடாவைப் போல் சுருண்டு நெளிந்து ஒலித்தது. அந்த பாட்டில் தீர்மானமும் வைராக்கியமும் துணித்தது.
1: வெற்றி பெறுமோர் லட்சியமாம், விடுதலைக்காக நீங்களெல்லாம்!
0: அவனது தோழர்கள் அவனோடு சேர்ந்து அடுத்த அடிகளை பாடினார்கள்.
1: உற்ற செல்வம் அனைத்தோடும் உயிரும் கொடுத்தீர் கொடுத்தீரே!
0: ஆஹாஹா என்று யாரோ ஒருவன் கரகரத்தான்.
1: ஒப்பாரி பாடுகின்றார்களாடா, நாய்க்கு பிறந்த பயல்கள்! கொடு ஒரு அறை
0: என்று ஒரு கோபக்குரல் கத்தியது. தாய் தன் கைகளால் நெஞ்சை அழுத்தி பிடித்துக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த தெரு முழுவதும் நிரம்பி ததும்பிய ஜனங்கள் இப்பொழுது அந்த நால்வர் மட்டுமே கொடியை தூக்கிக் கொண்டு முன்னே செல்வதை கண்டதும் உள்ளம் கலங்கி தடுமாறி போய் நின்றாள். சிலர் அந்த நால்வரையும் பின்பற்றி செல்ல தொடங்கினார்கள். எனினும் அவர்கள் ஒவ்வொரு அடி முன்னேறும் போதும் ஒவ்வொருவனும் அந்த தெரு தனது உள்ளங்காலை சுட்டு பொசுக்குவது போல் உணர்ந்து பயந்து துள்ளி பின்வாங்கி நின்றுவிட்டான்.
1: முடிவில் ஒரு நாள் கொடுங்கோன்மை மூட்டோடு அற்று போகுமடா,
0: ஃபியோதர் மாசின் உபதேசம் செய்வது போல் அவனே பாடினான். அவனது குரலுக்கு பல உரத்த குரல்கள் தீர்மானமாகவும் கடுமையாகவும் பதிலளித்தன.
1: அடிமை மக்கள் விழித்தெழுவர், அந்நாள் அந்நாள் அந்நாளே
0: என்றாலும் அந்த பாட்டுக்கு மத்தியில் கசமுசப்பு குரல்களும் கேட்டன.
1: அவர்கள் இதோ உத்தரவு கொடுக்கப் போகிறார்கள்.
0: அதே சமயம் முன்புறத்திலிருந்து ஒரு கூறிய குரல் திடீரென்று ஒலித்தது.
1: துப்பாக்கிகளை நீட்டுங்கள்!
0: உடனே துப்பாக்கி சனியன்கள் முன்னோக்கி தாழ்ந்து நின்றன. நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அந்த கொடியை ஒரு வஞ்சக புன்னகையோடு வரவேற்றன.
1: முன்னேறு, இதோ வந்துவிட்டார்கள்
0: என்று அந்த ஒற்றை கண் மனிதன் கூறிக்கொண்டே தன கைகளை பைக்குள் விட்டுக்கொண்டு ஒரு பக்கமாக நழுவி போக ஆரம்பித்தான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
3: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
5: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
6: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ரயில்வே திட்டங்களுக்கான மத்திய அமைச்சரவையின் முடிவு, விரைவான பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்து

கூடுதல் திறன் ஆகியவற்றை உறுதி செய்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள பிரதமர் திரு மோடி, 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 ரயில்வே திட்டங்கள் தென்னிந்தியாவின் சிறந்த ரயில் இணைப்பை மேம்படுத்துவதோடு லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். வேளாண்மை வனம் தொடர்பான ஆசியான் இந்தியா இடையே அமைச்சர்கள் நிலையான கூட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகானும் பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பி கியூ லாரலும் இணைந்து தலைமை தாங்கினார்கள். அப்போது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேளாண்மை, மண்வளம், நீர் உற்பத்தி, உணவு பாதுகாப்பு, அறுவடைக்கு பிந்தைய வேளாண்மை, வேளாண் காடுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் வேளாண்துறை அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டனர். பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 35 டன் நிவாரணம் மற்றும் மீட்புப் பொருட்களுடன் சென்ற விமானப்படையின் 8வது விமானம் காட்மாண்டு சென்றடைந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் சார்பில் இதுவரை 130 டன்னுக்கும் மேலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத இளங்கலை படிப்புகளுக்கான 3வது சுற்று சேர்க்கைக்கு பதிவு மற்றும் பாடப்பிரிவு விருப்பங்களை சமர்ப்பிப்பது நேற்று முதல் தொடங்கியது. 3ம் சுற்று ஒதுக்கீட்டில் பங்கேற்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் டேஷ்போர்டில் நுழைவு விவரங்களை பயன்படுத்தி நாளை மறுநாள் 12ம் தேதி காலை 10 மணிக்குள் தங்கள் விருப்பத்தையும் பாடப்பிரிவு விருப்பங்களையும் பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு தயானந்த் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புறப்பட்டுச் சென்றுள்ளனர். புதுடெல்லி விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி பி.டி. உஷா உள்ளிட்டோர் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு துவங்கி நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் 1வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
2: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 1:53.
5: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார்ஸ். தமிழ் திரைத்துறையில 80களில் அறிமுகமானவங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. யார் இவர்கள்? இந்த கிளிப்பை

0: நடிகை மோனிஷா அவர்கள் 1971 ஜனவரி 24 கேரளாவில் பிறந்தாங்க. நாராயணன் உன்னி மற்றும் ஸ்ரீதேவி உன்னி தம்பதியருக்கு மகளாக பிறந்த இவர் தன்னுடைய கல்வியை பெங்களூர்ல கற்றாங்க. எழுத்தாளர் மற்றும் இயக்குனரான M.T. வாசுதேவன் நாயர் அவர்களால திரையுலகில் தடம் பதிச்சாங்க மோனிஷா. 1986 இயக்குனர் ஹரிஹரன் அவர்களுடைய இயக்கத்திலும் M.T. வாசுதேவன் நாயர் அவர்களுடைய எழுத்திலும் வெளியான நகஸ்தங்கள் என்கின்ற மலையாள படம் மூலம் அறிமுகமானாங்க நடிகை மோனிஷா. இந்த படத்துல இவருடைய நடிப்பிற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது இவருடைய 16 வழங்கப்பட்டது.
1: காதல் வந்து விட்டாலே அது என்ன மாயமோ, தாங்கள் நேசித்தவர்களை பற்றி பிறரிடம் கூற வேண்டும் என்கின்ற ஆசையை அவர்களால் கட்டுப்படுத்தவே இயலாது. இந்த மங்கையும் அதில் விதிவிலக்கல்ல. தன்னுடைய நெஞ்சம் முழுவதும் அவன் வசம் சென்றதால் தன்னுடைய நிலை எவ்விதம் உள்ளது என்பதை தானாகவே உரைக்கின்றாள் ஒருவருக்கு. யார் யாரிடம் தன்னுடைய நிலையை இந்த மங்கை தெரிவிக்கிறாள்? அது மட்டுமில்லாமல் இவளுடைய நிலை எவ்விதம் உள்ளது அனைத்தையும் தெரிந்து கொள்வோம் இந்த பாடலின் மூலமாக. பாடல் வருகின்றது ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? பொண்ணு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்துல நடித்த நடிகைகளான மோனிஷா மற்றும் சசிகலா ஆகியோர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதி ஷோ உடைய ஸ்டார்ஸ்.

0: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
4: இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை மோனிஷா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை மோனிஷா அவர்கள் 7 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 24 படங்கள் நடிச்சிருக்காங்க. 1987 வெளியான பூக்கள் விடும் தூது திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் தடம் பதிச்சாங்க நடிகை மோனிஷா. இந்த படம் நகஸ்தங்கள் என்கின்ற மலையாள படத்துடைய ரீமேக் ஆகும். பூக்கள் விடும் தூது திரைப்படத்துல கௌரி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகை ஸ்ரீவித்யா அவர்களுடைய வீட்டில் வேலை செய்பவராக நடிச்சிருப்பாங்க நடிகை மோனிஷா. நாயகனின் மேல் கொண்ட நேசத்தால் அவன் தன்னுடைய தோழி மேல் செலுத்தும் ஈடுபாட்டால தத்தளிக்கும் கௌரி தன்னுடைய நிலைமைய அவனுக்கு தெரிவிக்கிறாங்க. பிறகு ஒரு சூழல்ல கௌரி தோழிக்காக விட்டு கொடுக்க நினைக்க அதற்குள் நாயகன் மரணத்தை தழுவுறாங்க. பூக்கள் விடும் தூது திரைப்படத்துல கௌரி கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோனிஷா. பூக்கள் விடும் தூது திரைப்படத்துல வரும் மூங்கில் காட்டோரம் பாடல் ரசிகர்களை மென்மையாய் வருடும் பாடலாகும். இப்பொழுது உங்களுக்காக கௌரி உரையாடும் ஒரு காட்சி வருது பூக்கள் விடும் தூது திரைப்படத்துல இருந்து.
5: உங்க பேரு
6: கௌரி? உங்க பேரு
5: ஹரி. நீங்க எங்கிருந்து வரீங்க?
6: கொடைக்கானல்ல இருந்து. நீங்க?
5: மதுரைக்கு பக்கத்துல மேலூர்ல இருந்து.
6: உங்களுக்கு கவிதை எழுதுறதுனா ரொம்ப பிடிக்குமா?
5: ஆமா பிடிக்கும். உங்களுக்கு
6: யாராவது கவிதை எழுதியிருந்தா அத படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? அம்மா கவிதை எழுதுறீங்களா?
5: ஆமா, உனக்காக ஒரு கவிதை எழுதலாம்னு தான் பிள்ளையா சொல்லி போட்டேன். கவிதை வரத்துக்குள்ள கவிதை குறியவளே வந்துட்டேன்.
6: அம்மா, கவிஞர்கள் மனசுல கவிதை எப்படி உருவாகுது?
4: எப்பொழுதும் எண்ணங்களை மட்டும் யாராலும் தடையிடவே முடியாது. எத்தனை கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அனைத்தையும் உடைத்துவிடும் வல்லமை எண்ணங்களுக்கு உண்டு. ஒரு இனிமையான ஏகாந்த சூழல்ல இருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவருடைய நிலையும் அவ்விதம்தான் உள்ளது. ஏகாந்த சூழலில் எண்ணங்களில் தத்தளிக்கும் ஒருவரின் மனநிலைதான் உங்களுக்கு இப்பொழுது பாடலாக வருகின்றது. நாமும் சற்று

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதா

0: குற்றம் இல்லாம வாங்கிக்கலாம். காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோனிஷா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை மோனிஷா அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி ரசிகர்களை மிகவும் கவர்ந்த படம் தான் ஒன்ன நினைச்சம் பாட்டு படிச்ச. நாயகனுடைய முறை பெண்ணாக இந்த படத்துல தனம் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை மோனிஷா. முதல்ல வெட்கம் கொண்டு பின்பு நாயகன் மேல் அச்சமும் காதலும் கொள்ளும் தனம் எதிர்பாராத ஒரு சூழல்ல நினைக்கவே முடியாத வகையில மடிந்து போறாங்க. இந்த படத்துல இவர் முகம் காட்டும் பாவங்களும் தோன்றி நடித்த பாடல்களும் ரசிகர்களின் நெஞ்சம் கவர்ந்தவை. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்திலிருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
3: அடியே மேலப்பட்டுக்காரி, இங்க வாடி. நான் ஒண்ணு மேலப்பட்டு இல்ல, மதுரை. நீ மதுரை, உங்க அப்பா பிறந்தது மேலப்பட்டுங்கிறது மறந்தா போச்சு. இங்க வாடி, ஆத்தா கூப்பிடுதுல, இங்கிட்டு வாடி. ரெண்டு மாமன் இருக்கானுங்களே, அவனுங்கள யாரடி கட்டிக்க போற?
4: போ ஆத்தா,
3: வாக்கப்பட்டு வர போறவே நீ, அதுல என்ன ரெக்கா சொல்லுடி.
4: ஆத்தா கேக்குது இல்ல, சொல்லுங்க.
2: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1992 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி விபத்தால மறைந்து போனாங்க நடிகை மோனிஷா. அப்பொழுது இவருடைய வயது 21. இவருடைய மறைவிற்கு பிறகு தமிழ்ல வெளியான படம் தான் 3வது கண். இந்த படத்துல பிரியா கேரக்டர்ல நடிகர் ராஜா அவர்களை காதலிக்கும் பணக்கார பெண்ணாக நடிச்சிருப்பாங்க நடிகை மோனிஷா. தன்னுடைய காதல் பற்றி தெரிந்ததால பெற்றோரால அறையில் அடைக்கப்படும் பிரியா ஒரு கொலைய பாக்குறாங்க. பிறகு பெற்றோரிடம் உண்மையை தெரிவித்தாலும் அவர்கள் பிரியாவை நம்பாததால எண்ணற்ற நிகழ்வுகளை சந்திக்கும் சூழல் ஏற்படுது. பல போராட்டங்களுக்கு பிறகு பிரியா முடிவுல காப்பாற்றப்படுறாங்க. இந்த படத்துல பிரியா கதாபாத்திரத்துல பயம், திகில், தவிப்பு, அழுகைன்னு பல உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை மோனிஷா. உங்களுக்காக பிரியா தன்னுடைய பெற்றோரிடம் உரையாடும் ஒரு உரையாடல் காட்சி தான் வருது 3வது கண் திரைப்படத்துல இருந்து. காதல் வந்து விட்டாலே கொண்டாட்டம் தான், அதுவும் வெற்றி பெற்ற காதல் என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை, கொண்டாட்டமோ கொண்டாட்டம் தான். அப்படி இவர்களுடைய காதலை இவர்கள் மட்டுமல்ல இயற்கையும் கொண்டாடுகின்றது. எவ்விதம் என்று நாமும் கேட்போமா? பாடல் வருகின்றது உங்களுக்காக ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
6: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
5: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
7: உழைப்பிற்கான ஓய்வு நேரத்துல ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நடிகை சசிகலா அவர்கள் 1965 July 27, பெங்களூர்ல பிறந்தாங்க. சசிகோர் மல்ஹோத்ரா என்ற பெயரை கொண்ட இவர் ரஜினி என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழ்ல சசிகலாவாக 1983 வெளியான இளமை காலங்கள் என்கின்ற திரைப்படம் மூலம் அறிமுகமானாங்க. இவர் இந்த படத்துல ரோசி என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் மோகன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. கல்லூரியில படிக்கும் பொழுது காதல் கொண்டு பின்பு தந்தையின் அனுமதியும் பெற்ற ரோசி நாயகனுடைய நண்பர்களால தன்னுடைய தந்தையை இழக்கிறாங்க. தவறான புரிதலால நாயகன் மேல் கோபம் கொள்ள அவனுடைய நிலையை அவன் எந்த விதத்துல சொன்னாலும் மறுக்கும் ரோசி முடிவில் உண்மையை உணர்ந்து அவனிடம் செல்ல சூழ்நிலை மாறுது. இறுதியில தன்னவனுடைய கரம் பற்றாங்க ரோசி ஒருத்தியுடைய தியாகத்தால. இந்த படத்துல வரும் பாடல்களை பற்றி நாம் சொல்லவும் வேண்டுமா? அனைத்தும் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை அல்லவா? இப்பொழுது உங்களுக்காக இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து ரோசி உரையாடும் ஒரு காட்சி வருது.
8: ரோசி, என் மேல உனக்கு கோபம் இருக்கிறது நியாயம் இருக்கு.

0: பாலத்து மேல கோபப்பட்டு தண்ணியில நடந்தா நீதான் பாதிக்கப்படுவ.
1: அத பத்தி மத்தவங்களுக்கு என்ன கவலை?
0: அவனோட நீ பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
1: எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவரோட பேசுவேன், பழகுவேன். He is my boss, he is my friend, he is my guide, he is my...
0: ஏன் நிறுத்திட்டேன்? Come on, சொல்லு. He is your lover, இங்கிறியா? நான் அவனை தான் காதலிக்கிறேன்னு சொல்ல. You can't, அது உன்னால முடியாது. Because still you love me. இப்போ நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு மனசு ஒண்ணு இருந்தா அதுல நான் மட்டும்தான் இருப்பேன்.
1: அப்படி ஒரு நினைப்பு இருந்தா நீங்க போகும்போது இந்த தண்ணீரை போட்டுட்டு போங்க.
2: பெண்ணின் நெஞ்சுக்குள் நேசம் வந்துவிட்டாலே பின்னோடு நாணமும் வந்துவிடும். நாணம் வந்துவிட்டதால் சொல்ல வந்ததை சொல்லாமல் இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் பாடலில் உள்ளது. மங்கையவள் சொல்ல வருவதுதான் என்ன? கேட்போமா? பாடல் வருகின்றது. உறங்காமல் தவிக்கும் பெண்ணின் நிலையை உங்களுக்காக சொல்ல.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
3: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை சசிகலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள மொழிகள்ல 85 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகை சசிகலா. ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. ஊமை விழிகள் திரைப்படத்துல சாந்தியாக நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல புதுமண தம்பதியாக வருபவர்கள் அங்கு தீயவனால கணவன் தாக்கப்பட தன்னை காப்பாற்றி கொள்ள அதற்குள் தப்பித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சாந்திக்கு மறுபடியும் ஆபத்து ஏற்படுது. பின்னரும் காப்பாற்றப்பட்டு முடிவுல பல நிகழ்வுகளுக்கு பிறகு தன்னோன் வசம் சேர்றாங்க சாந்தி. இந்த படத்துல பயம், பரபரப்பு, பதட்டம், நடுக்கம், அழுகைன பல உணர்வுகளை வெளிப்படுத்தி இருப்பாங்க சாந்தி கதாபாத்திரத்துல நடிகை சசிகலா அவர்கள். ஊமை விழிகள் திரைப்படத்துல வரும் மாமரத்து பூ எடுத்து பாடல் ரசிகர்களுடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும்.
4: பாவையின் பார்வைக்காக ஏங்கி தவிக்கின்றான் இவன், தரிசனம் கிடைத்ததா, மங்க இவள் விழி திறந்தாளா, அல்லது மூடிய விழிக்குள்ளே இவன் சிக்கிவிட்டானா. பாடல் வருகின்றது இரு உள்ளங்களின் உணர்வுகளை சுமந்து கொண்டு உங்களுக்காக ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை. செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
5: இனங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியில நடிகை சசிகலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1989 வெளியான படம் வெற்றி விழா. இந்த படத்துல நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு ஜோடியாக ஷர்லி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை சசிகலா. கரை ஒதுங்கப்பட்ட நாயகனை காப்பாற்றும் ஷர்லி, அவனுக்கு அம்னீஷியா ஏற்பட மருத்துவரும் மற்றும் ஷர்லியின் உறவினருமான நடிகை சௌகார் ஜானகி அவர்களால ஷர்லி நாயகனை மணந்து கொள்ள பின்பு பல நிகழ்வுகள் நடக்குது. ஒரு சூழல்ல ஷர்லி தீயவனிடம் சிக்க நாயகன் வந்து காப்பாத்துறாங்க. இந்த படத்துல ஷர்லி கேரக்டருக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை சசிகலா. வெற்றி விழா திரைப்படத்துல வரும் மாறுகோ மாறுகோ பாடலை மறக்கவும் முடியுமா? பலர் ரசித்த பாடல் அல்லவா இது. எண்ணிய எண்ணம் ஈடேறிவிட்டது, காதலும் கை கூடிவிட்டது, திருமணமும் நடந்துவிட்டது. இப்படி அனைத்துமே வெற்றி பெற்றால் நிலை எப்படி இருக்கும்? கொண்டாட்டம் கொண்டாட்டம் தானே. அப்படி இவர்கள் கொண்டாடுகிறார்கள் தங்களுடைய காதலை. நாமும் சற்று இந்த கொண்டாட்டத்தில் பங்கு கொள்வோமா? பாடல் வருகின்றது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வேலைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை சசிகலா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. பொண்ணு நினைச்சேன், பாட்டு படிச்சேன் திரைப்படத்துல மீனாட்சி என்கிற கதாபாத்திரத்துல நடிகர் விஜயன் அவர்களுடைய மகளாகவும், நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு அத்தை மகளாகவும் நடிச்சிருப்பாங்க.

0: நடிகை சசிகலா தன்னுடைய மாமனால பாட்டி வீட்டுக்கு கொண்டு வரப்படும் மீனாட்சி விருப்பமில்லாத திருமணத்தால மீண்டும் தந்தையிடம் செல்ல மறுக்கிறாங்க. நாயகனுடைய மனதுல தான் இல்லை என்று தெரிந்த பிறகும் அவன் மீது நேசம் கொண்டு அவனையே கரம் பற்ற நினைக்கிறாங்க மீனாட்சி. அவனுக்காக பல செயல்களை செய்தும் அவனுடைய நேசம் தன்னை சேரவில்லை என்று தவிப்பவள் தீவனால ஒரு மோசமான சூழல சிக்க முடிவில் காப்பாற்றப்பட்டு நீரில் தத்தளிக்கப்பட்டு தான் நேசித்தவனையே மணந்து கொள்றாங்க மீனாட்சி. ஒருதலை காதல் கொண்ட பெண்ணின் நிலைய மீனாட்சி கேரக்டர்ல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை சசிகலா அவர்கள். இப்பொழுது உங்களுக்காக ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து ஒரு சீன் வருது.
1: எனக்கு பாட்டு வீடு, இனிமே நான் இங்கே தான் இருக்க போறேன்.
2: இப்படி பட்டுனு சொல்லிட்டா என்ன மரத்தா? நாளைக்கு நான் நல்லது கேட்டு நடக்க வேண்டாமா? அப்பம் பிள்ளைங்கிற பாச அத்தா போயிடுறேன்.
1: எனக்கு எது நடந்தாலும் இந்த வீட்லயே நடக்கட்டும். அதையும் மீறி என்ன கூட்டிட்டு போனோம் நினைச்சா இந்த உடம்புல உசுர் தங்காது.
2: அவ சொல்வாயா சொர்க்காய்க்கு உப்பு இல்லைன்னு? அதை கேட்டு என்ன சும்மா போக சொல்றியா? பேசாம அவளை என் கூட அனுப்பி வைக்கிற வழிய பாருங்க மீனாட்சி.
0: நடிகை சசிகலா அவர்கள் டாக்டர் முல்லகிரி பிரவீன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியருக்கு மூன்று பிள்ளைகள். 1992 வெளியான ஊர் மரியாதை திரைப்படமே தமிழ்ல நிறைவாக வெளியான படமாகும். எவ்வளவுதான் விலகி விலகி சென்றாலும் பொய் முகமூடியை போட்டுக் கொண்டாலும் உள்ளத்தில் இருக்கும் நேசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியுமா? அப்படி உள்ளத்திற்கு திரையிட்டு மறைத்தாலும் அதை கண்டுபிடித்து விடும் வல்லமை காதலர்களுக்கு உண்டுதானே? அப்படித்தான் இவனும். மங்கையவளை விட்டு விலகி சென்றாலும் பின்தொடர்ந்து வருகின்றான் தன்னவளிடம் தன் நிலையை தெரிவிக்க. மங்கையின் மனநிலை இவனுடைய பதிலால் இறங்கியதா அல்லது இன்னும் பிடிவாதத்தின் பிடியில் சிக்கித்தான் உள்ளாளா? அனைத்திற்கும் விடை பாடலில் உள்ளது. பாடலை கேளுங்கள். உங்களுக்காக வருது இளமை காலங்கள் திரைப்படத்தில் இருக்கும்.

0: நேரம் 1:56.
1: நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன், திரைப்படத்துல வரும் நடிகைகளான மோனிஷா மற்றும் சசிகலா ஆகியோர்களை பற்றி இன்றைய ஷோல தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிறர் கூறும் நல்லவற்றை ஏற்றுக்கொண்டு அதே நேரம் அதனை சிந்தித்து செயலாற்ற தொடங்கினால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

ரெயின்போ புதுவாய் 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான மதிய வணக்கம். டைம் கரெக்டா 2:16:16 ஆயிட்டு இருக்கு. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு, வருடங்களும் மாறிக்கொண்டே இருக்கு, ஆனால் சில இசைக்கு மட்டும் வயதே கிடையாது. பல ஆண்டுகளை கடந்தும் இன்று நம் இதயத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த அழகான கானங்களை ரசிப்போமா? சோ ரசிக்கிறதுக்காகவே ஒரு சூப்பரான ஷோ, காலத்தை வென்ற கானங்கள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக்ல டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி அவங்க பாடின பாடல் வருது, அவளுக்கு என்ன அப்படின்ற ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருவோமா?

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.

டைம் கரெக்டா 2:21 22 ஆயிடுச்சிருக்கு. காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியன் பி சுசிலா குரலில் ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருவோமா?

சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கரெக்டா 2:25 ஆக போது. சக்காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது, பெண் திரைப்படத்திலிருந்து சந்திரபாபு குரல்ல.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

கலத்தின்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. வண்ணக்கிளி திரைப்படத்தில இருந்து பி சுசிலா குரலில். டைம் கரெக்டா 2:28:49 நொடிகள் ஆயிட்டு இருக்கு.

நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்து வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது. சாந்தி நிலையம் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியன் பி சுசிலா குரலில். டைம் கரெக்டா 2:35 நிமிடம் 45 நொடிகள் ஆயிட்டு இருக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போவில் நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது, அவலொரு சரித்திரம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன்.

0: உங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: அடுத்ததா பாடல் வருது எங்கள் தங்கராஜா திரைப்படத்திலிருந்து, டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரலில்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: கலத்துவென்ற கானங்கள் நிகழ்ச்சியில இந்த 45 minutes நல்லா ஓல்டான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. சோ கலத்துவென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது சிவகாமியின் செல்வம் திரைப்படத்திலிருந்து.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மற்றும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி.

0: இன்று ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தண்டுவட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்போது அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நரம்பியல் அறுவை சிகிச்சை மூத்த ஆலோசகர் டாக்டர் சந்தோஷ் அவர்கள் பேச இருக்காங்க. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
1: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தண்டுவட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்பொழுது அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நரம்பியல் அறுவை சிகிச்சை மூத்த ஆலோசகர் டாக்டர் சந்தோஷ் அவர்களை நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் என்னை கூப்பிட்டதுக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்பைன் ப்ராப்ளம் பத்தி, ரொம்ப காமனா இருக்கிற பிரச்சனையை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.
0: ஓகே டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்?
1: ஐ எம் வெரி குட், தேங்க்யூ. பிரிஞ்சுதான் நரம்புகள்லாம் வரும். ஸோ பாடியோட எல்லா செயலும், மூவ்மெண்ட், சென்சேஷன் எல்லாமே பிரெயின்லேருந்து ஸ்பைனல் கார்டு வந்து நர்வஸ் வழியாக போகணும். இப்போ இந்த நர்வ்ஸும் இந்த ஸ்பைனல் கார்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை ப்ரொடெக்ட் பண்ண இப்போ பிரெயினுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஸ்கல் போன்னு இருக்கோ, அதே மாதிரி இதை சுற்றி போன் இருக்கும். அதுதான் நம்ம வெர்டிப்ரா இல்லை ஸ்பைனல் போன் இல்லை ஸ்பைனல் காலம் சொல்லுவோம். ஸோ இப்போது ப்ராப்ளம் வந்து இந்த போனில் வரலாம், இல்லை ஸ்பைனல் கார்ட்லேயே வரலாம், இல்லை இந்த போன்ஸ்க்கு நடுவில் டிஸ்க்னு ஒரு குஷனிங் எஃபெக்ட்காக டிஸ்க்னு இருக்கும், அதுலேயும் வரலாம். ஸோ இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஸ்பைனல் ப்ராப்ளமாக மாறி அதனால் பாதிப்பு வரும். அதை வந்து நம்ம சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் பேஷண்ட் பெட்டராக ஆகும்.
0: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் அதில் வந்து முதுகு தண்டுவடத்தில் டிஸ்க் அப்படின்னு ஒன்று சொன்னீங்கல்ல டாக்டர், அது என்ன டாக்டர் ஒர்க் பண்ணுது?
1: குட் க்வெஸ்சன். ஸோ பேசிக்கலி இந்த போன்ஸ் நான் சொன்னேன்ல கவர் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த போன்ஸில் வந்து இந்த ஸ்பைனல் போன்ஸ் மட்டும் ஒரு சிங்கிள் போனாக இருக்காது, ஒன்று கீழே ஒன்று ரிங் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளால் மூமெண்ட்ஸ் பண்ண முடியும், நம்ம குனிய முடியும், நிமிர முடியும், சைடில் திரும்ப முடியும். இதெல்லாமே மூமெண்ட்ஸ் பாசிபிள் எதுனால அப்படின்னா, ஒரு போனாக இல்லாமல் தனித்தனியாக போனாக இருந்து அது ஜாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால, இந்த ரெண்டு போனுக்கு நடுவுலையும் வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கும், அதுதான் டிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ இன்டர் வெர்டிப்ரல் டிஸ்க், வெர்டிப்ரல் பாடி, அது கீழே ஒரு டிஸ்க், அது கீழே ஒரு பாடி. இந்த டிஸ்கோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இட் டேக்ஸ் தட் வேரண்டியரை எடுத்துக்கும், டெய்லி வேரண்டியர் ஷாக் அப்சார்பர் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து டிஸ்க் ப்ரோலாப்ஸில் ஒரு முக்கியமான காரணங்கள்லாம், இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான ரீசன் என்னென்ன டாக்டர்?
1: முதல்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இப்போ டிஸ்க்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னா அது இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வர்றது தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். அதுக்கு ஒரு கவரிங் இருக்கும், அது வெளியில் வராமல் இருக்கிறது ப்ரொடெக்ட் பண்ண ஒரு லேயர் இருக்கும். அது நம்ம மெடிக்கல் டேர்மில் வந்து ஆனுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆனுலஸ் இருக்கிற வரைக்கும் உள்ள ப்ரெஷர் அதிகமாச்சு டியூ டு சம் ரீசன், நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லி ஏதோ பண்ணுறோம், கீழே விழும்போது அதை பெண்ட் ஆகும்போது ஃபோர்ஸை பண்ணுறோம். ஆனுலஸ் இருக்கிற வரைக்கும் உள்ள ப்ரெஷர் அதிகமாச்சு டியூ டு சம் ரீசன், நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லி ஏதோ பண்ணுறோம், கீழே விழும்போது அதை பெண்ட் ஆகும்போது ஃபோர்ஸை பண்ணுறோம், இல்லை வெயிட் தூக்குறோம் அப்படின்னா உள்ள ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வெளியில் வர ட்ரை பண்ணும், இந்த ஆனுலஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும் வெளியில் வராமல். அது வெளியில் வராமல் புஷ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் பல்ஜ் ஆகுது, ஆனால் வெளியில் வரலை. ஸோ அந்த ஆனுலஸ் வந்து டேர் ஆகிடுச்சு, அந்த கவர் வந்து ஓப்பனிங் டேர் ஆகிடுச்சுன்னா வெளியில் வந்துடும், அப்போ வந்து அது டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்ததுன்னா என்ன பிரச்சனை ஆகலைன்னா, ஆப்வியஸ்லி அது வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, அது பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை போய் அது மேலே உட்காரும், அழுத்தம் கொடுக்கும், அது அந்த மாதிரி பிரச்சனைங்க வரும். ஸோ இதுதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
3: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தண்டுவட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்பொழுது அவசியம் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் சந்தோஷ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, நம்ம பேசலாம். ஹலோ,
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
1: என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் அப்படிங்கறத எடுக்கணும், அவங்களுக்கு சில எக்ஸசைசஸ் அப்படிங்கறத என்ன பிரிஸ்கிரைப் பண்ணுவீங்க, அது ஒண்ணும். ரெண்டாவது டாக்டர், இந்த ஜிம்ல சில பேர் ஒர்க் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்றாங்க, அளவுக்கு அதிகமான அந்த ஒரு வெயிட் அப்படிங்கறத அந்த தூக்கும் பொழுது அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஒரு வாய்ப்பாக இருக்குமா? அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்குரிய அந்த நவீன சிகிச்சை முறைகள் இப்ப என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
2: ஷியூர், தேங்க்யூ சார். ஆக்சுவலி உங்க கால் நான் ஷோ எண்ட்ல எக்ஸ்பெக்ட்
1: பண்ணேன்.
2: ஓகே ஓகே. ஸோ ஓகே, ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் குவெஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இந்த ஷோவில் என்னெல்லாம் பேச போகிறோமோ அது ரெண்டே குவெஸ்டின்ல அவங்க கேட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ பேசிக்கலி பேக் பெயின்றது வந்து இட்ஸ் வெரி காமன் சொன்னேன் நான். எதுக்காக பேசிகிட்டு இருக்கோன்னா, வெரி இம்பார்ட்டன்ட்னா, வெரி காமன். ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பாப்புலேஷன் பேக் பெயினோட சஃபர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஆப்வியஸ்லி இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்ம ரொம்ப நேரம் உட்காடுறோம், டெஸ்க் ஜாப் பண்ணுறோம், உட்காந்துட்டே இருக்கும்போது நம்ம பேக்கை நம்ம பார்த்துக்கிறது இல்லை. ஸோ பேக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். ஸ்ட்ரெயின் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, பேக் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது வந்து லோட் எடுக்க முடியாமல், ஓகே எனக்கு இவ்வளோ தான் முடியுது அப்படின்னு இட் கெட்ஸ் டீஜென்ரேட்டட். அதுதான் டீஜென்ரேட்டிவ் ஸ்பைன் சொல்லுவோம். ஸோ இதனால இனிஷியல் சிம்டமாக அது பிளாக் பெயினாக ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் போய் கண்டினியூஸாக அப்படியே ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகலாம். அதில் அது இல்லாமல் நெக்ஸ்ட் போய் ஒரு நர்வ் ப்ராப்ளமாக கூட மாறலாம். ஸோ இதுதான். ஸோ இதுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பெஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ பெஸ்ட் திங் இஸ் ஃபஸ்ட் யூ ஷுட் ரிமூவ் யுவர் சேர். ஸோ சேர்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ யூ டேக் இட் லைக் எவ்ரி 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அட் எ ஸ்ட்ரெச். ஒரு சின்ன வாக் எடுத்துகிட்டு, ஒரு டீ பிரேக்கோ ஒரு வாக் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உட்காரலாம். தட் இஸ் த ஒன் திங் விச் யூ எவ்ரிபடி கேன் டூ. செகண்ட் இஸ் ஒன்ஸ் யூ டேக் த பிரேக், யூ ஷுட் ஆல்சோ மேக் ஷுர் உட்காரும் போது ஒரு எர்கோனாமிக்லி கரெக்ட் பாஸ்டர் அப்படின்வாங்க. நல்ல ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பின்னாடி பேக் ரெஸ்ட்டோடு உட்காரணும். ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கணும். ஸ்லவுச்சிங்னு சொல்லுவாங்க, பெண்ட் பண்ணிவிட்டு கால் முன்னாடி வச்சுட்டு உட்காந்தோம்னா அது அப்போ வந்து இன்ட்ரா டிஸ்கில் ப்ரெஷர், இப்போ உள்ள ப்ரெஷர் டிஸ்கில் அதிகமாகும். அதனால டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மற்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ அதனால் கரெக்டான ப்ரோ

0: பாஸ்டரில் உட்கார்ந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும், ரொம்ப நேரமும் உட்கார முடியும். இது ரெண்டு. மூணாவது வந்து அவங்க கேட்ட எக்ஸசைசஸ். எக்ஸசைசஸ் பேசிக்லி வில் ஸ்ட்ரென்தன் த இந்த பேக் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த பேக் மசில் ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னா அந்த கொடுக்குற லோடு வந்து குறையும், ப்ரெஷர் வந்து குறையும், டிஸ்க்லேயோ மசில்ஸ்லேயோ ஜாயின்ட்ஸ்லேயோ வந்து குறையிறதுனால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றது தவிர்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட். ஸோ ஒரு எக்ஸசைஸ் வந்து நான் ஓரளவு இந்த ரேடியோ ஷோவில் சொல்கிறத விட அதை வந்து ஒரு தடவை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணால் பெட்டராக இருக்கும். ஒரு நல்ல ஃபிசியோ தெரபிஸ்ட்டோ இல்லை டாக்டரோ பார்த்து நீங்கள் ஃப்ளெக்ஷன், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஹாம்ஸ்ட்ரிங், குவாட்ரிசெப்ஸ், இதெல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக இந்த பேக் ப்ராப்ளம்லேருந்து நிறைய நம்ம தவிர்க்கலாம். யூ கேன் பேக் ப்ராப்ளம், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஹாம்ஸ்ட்ரிங், குவாட்ரிசெப்ஸ், இதெல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக இந்த பேக் ப்ராப்ளம்லேருந்து நிறைய நம்ம தவிர்க்கலாம். யூ கேன் பேக் ப்ராப்ளம் இல்லாமல், பேக் பெயின் இல்லாமலே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு க்வெஸ்சன் அவங்க கேட்டது. ரெண்டாவது அவங்க கேட்டது வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால, இந்த ஜிம் போகிறவங்க வெயிட் லிஃப்ட் பண்ணதுனால டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வருமா, பண்ணலாமா அப்படின்னு. டெஃபினட்டாக வரும். எஸ்பெஷலி இந்த பேக் ஸ்ட்ராங்காக இல்லை, பேக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தண்டாக இல்லை, தூக்கி பழக்கம் இல்லை அப்படின்னா திடீர்னு தூக்கும் போது அந்த பாடியோட ப்ரெஷர், அந்த வெயிட் தூக்கும் போது அந்த டிஸ்க் ப்ரெஷர்னு சொல்லுவோம், வெயிட் தூக்கும் போது கரெக்டான பாஸ்டரில் பொசிஷனில் தூக்கலை அப்படின்னா அது எல்லாமே டிஸ்க்கு போகும், அந்த டிஸ்க்கு வந்து அந்த வெயிட்டை தாங்க முடியாத ப்ரொலாப்ஸ் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி காமன் வெயிட் லிஃப்டர்ஸில், ஜிம்க்கு போகிறவங்களில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ரொம்ப காமனான விஷயம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. ஓகே டாக்டர், பேக் டு த குவஷின். இப்போ வந்து நம்ம டிஸ்க் பல்ஜெலாம் பற்றி சொன்னீங்க இல்லையா டாக்டர், இப்போ டிஸ்க் பல்ஜுக்கும் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்கு இரண்டுக்கும் என்ன டாக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கு?
0: ஏற்கனவே இப்போ சொன்னதான டிஸ்க் பல்ஜ் அப்படின்னா அந்த ஆனுலஸ் அந்த டிஸ்க் வெளியில் இருக்க கவர் டேர் ஆகலை, டிஸ்க் மட்டும் வெளியில் பல்ஜ் ஆகுது தெரியுது. பலூன் மாதிரி யாரோ புஷ் பண்ணுறாங்க, பலூனுக்குள்ளே ஒரு ஜெல்லி போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த பல்ஜ் ஆகிறது பேர் பல்ஜ். அந்த பலூனில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஜெல்லி வெளியில் வரும்போது அது வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ். அந்த ஜெல்லி டைப் ஆஃப் த மெட்டீரியல் தான் டிஸ்க்கு, அது வெளியில் வந்துச்சுன்னா ப்ரொலாப்ஸு, உள்ளதே இருந்து வெளியில் நீட்டிட்டு இருக்கு அப்படின்னா பல்ஜ்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த பிரச்சனையை வந்து பெரும்பாலும் எந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வரும் டாக்டர்?
0: நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா யூஷுவலி யங் அடல்ட்ஸ் அண்ட் ஓல்டர் இதில் வரும். சில்ட்ரன்ஸில் ஆல்தோ ரேர், இப்போல்லாம் நம்ம பார்க்குறோம் கேட்ட மாதிரி ஜிம்முக்கு இப்போவும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஜிம் போகிறோம் சில்ட்ரன்ஸுக்கும் வருது, இல்லை ஒரு ட்ராமா ஒரு ஆக்சிடென்ட்னால கூட டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரலாம். ஸோ ஏஜ் ஸ்பெசிஃபிக்னு இல்லை, எல்லா ஏஜ் குரூப்லேயும் வரலாம், பட் காமன் வந்து யங் அடல்ட்ஸ், அப்புறம் இந்த ஆஃபீஸ் கோவர்ஸ், மிடில் ஏஜ், ஓல்டர் ஏஜில் தான் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ அவங்க கேட்ட மாதிரி தான் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க டாக்டர், இப்போ வந்து ஒரு 50+ அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஆனால் இதுவரை எந்த பிரச்சனையும் வர ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் அவங்க வந்து ஒரு 20 வயசுலேருந்தே ரொம்ப வேலை செஞ்சுட்டாங்க, இப்போ 50 வயசுக்கு அப்புறம் அவங்க அந்த தண்டு வடத்தை அதாவது இந்த ஸ்பைனலை எந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கணும் டாக்டர்?
0: ஸோ 50 வயசு வரைக்கும் நல்லா வேலை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமும் நல்லா வேலை பண்ணாங்கன்னா பிரச்சனை வராது. இப்போ இந்த ப்ராப்ளம் வருதே வந்து வேலை செய்யாத இருக்கிறதுனால தான், வேலை செய்யாமல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ பேசிக்கலி ஒரு பேக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேக் மசில்ஸ் எல்லாம், அதுக்கு என்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஷுட் பி ஆக்டிவ், உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. உட்காந்துட்டே இருக்கும்போது மசில்ஸும் வீக் ஆகும், போன்ஸும் வீக் ஆகும், பேக் போன்ஸும், அப்போ டெஃபினெட்லாம் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் இட் இஸ் வெரி வெரி குட். அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் ஆக்டிவ், இந்த மசில் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணாங்கன்னா போதும்.
1: ஓகே டாக்டர், அப்போனா வந்து நம்ம உட்காந்தே இந்த ஒர்க்கை பண்ணுறவங்களுக்கு இது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்.
0: ஆமாம், ஸோ நிறைய பேருக்கு நான் அதான் சொல்லுவேன், இந்த சிட்டிங் இஸ் கால்ட் அஸ் நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் எவ்வளோ

0: கெடுதலும் அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் உட்கார்றதும் கெடுதல்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம்.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தண்டுவர பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்பொழுது அவசியம் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் சந்தோஷ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்ப எனக்கு வந்து தண்டுவரத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுட்டேன். என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் அவங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் டாக்டர்?
0: அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு எப்படி தெரியணும்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் உங்களுக்கு சிம்டம்ஸ் என்ன இருக்கும் டிஸ்போலாப்ஸ் அப்படின்னா, பேக் பெயின் மட்டும் இல்லை சிம்டம். பேக் பெயின் வந்து நார்மல் மெக்கானிக்கல் பெயின்னாலையும் வரலாம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இந்த மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனால, மசில் ஸ்பேசம்னாலையும் அதுதான் காமன். பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்போலாப்ஸ் இல்லை. ஸோ பேக் பெயின் இருக்குது அப்படின்னா மசில் ஸ்பேசம், மசில் வீக்னஸ்னால வரலாம். இது தாண்டி டிஸ்போலாப்ஸ்ன்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, அந்த டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகி வெளியில் வந்து நரம்பு மேலே காலுக்கு வர நரம்பில் உட்காந்துட்டு இருந்தால் இந்த பிரச்சனை வரும். எந்த பிரச்சனைனா கால் வலி வரும். கால் இழுக்கிற மாதிரி இருக்கும், கால் மறுத்து போகும், ரொம்ப நேரம் நடக்க முடியாது, காலில் சோர்வாக இருக்கும், காலில் ஃபுட் பாதத்தோட மூமெண்ட்டு குறையலாம், ஸோ அதோட ஸ்ட்ரென்த்து குறையலாம். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இது சயாட்டிக்கான்னு சொல்லுவோம், இன்னொரு பேர் சயாட்டிக் பெயின். இதே டிஸ்ப்ரொலாப்ஸ் கழுத்துலையும் வரலாம். கழுத்தில் வந்துச்சுன்னா அதே மாதிரி கைக்கு வர நரம்பெல்லாம் இழுக்கலாம், கையில் வந்து மறுத்து போகலாம், ஹேண்ட் கிரிப்பு குறையலாம். இதெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நியூரோ சர்ஜன் இல்லை ஒரு ஸ்பைன் சர்ஜனை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்ப்ரொலாப்ஸ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு டயக்னோசிஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் எடுப்ப சொல்லுவாங்க. காமனாக பண்ணுற டெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இஸ் எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ பண்ணோம்னா ஃபஸ்ட் அதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. எம்ஆர்ஐ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நம்ம எக்ஸ்ரேவும் சிடி ஸ்கேனும் எடுக்கிற மாதிரி வரும்.
1: ஓகே டாக்டர், காலர் வந்தாங்க, அதுக்குள்ள கட் ஆயிருச்சு.
0: ஓகே, ஸோ அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ ஆஃப் ஸ்பைன் எடுக்கிற மாதிரி வரும். எம்ஆர்ஐ இஸ் வெரி சேஃப். ரொம்ப பேர் பயப்படுறாங்க. இன்றைக்கு கூட ஒரு பேஷண்ட் கேட்டுட்டு இருந்தாங்க, எம்ஆர்ஐ நிறைய தடவை எடுத்துகிட்டே இருந்தால் கேன்சர் வந்துடும் அப்படின்னு எங்கேயோ படிச்சுட்டு. அது எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எம்ஆர்ஐ இஸ் வெரி சேஃப். அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் எடுக்கிற இமேஜிங். காலர் இருந்தால் எடுத்துடுவோம்.
1: ஓகே டாக்டர், காலர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார்.
0: இன்ஜெக்ஷன் போட்டதுனால உங்களுக்கு முதுகுவலி வராது. எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறது. எஸ்பெஷலி நிறைய உமன் வந்துட்டு எனக்கு சிசேரியன் பண்ண பிறகு, ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் தான் இந்த இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு தான் முதுகுவலின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. ஸோ இன்ஜெக்ஷன் போடுறது வந்து அது வெரி வெரி ஸ்மால் நீடில். அது வந்து போடுறது பின்னாடி போடுவோம். இந்த டிஸ்க் ப்ராப்ளம், தண்டுவிடும் ப்ராப்ளம்லாம் அந்த ஸ்பைனல் கார்டுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இந்த அந்த இடத்து போய் நம்ம டச்சே பண்ணுறதில்ல, அது இதனால அது வர்றதே இல்லை. இதுக்கு வேற காரணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இன்ஜெக்ஷனுக்கு போட்டவங்களுக்கு மட்டும்தான் முதுகுவலி இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது அதுக்கு என்ன காரணமோ அதை பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யணும் சார். நம்ம அதை இன்ஜெக்ஷன்னாலேன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து நெக்லெக்டும் பண்ணக்கூடாது. அது அது ரிலேட் பண்ணுறதும் கரெக்ட் இல்லை. சில பேருக்கானால் இமீடியட்டாக இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நாள்லேயே ப்ராப்ளம் வருது அப்படின்னா, சம்டைம்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் வெரி ரேராக வந்து இன்ஃபெக்ஷன் போய் ஸ்பைனல் கார்டில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகலாம். அது கொஞ்சம் ரேரான விஷயம். அது யூஸ்வலாக இமீடியட் வரும். நீங்கள் 2024 2025 சொல்கிறீங்க, இதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் வராது. இப்போ இருக்கிற காரணமே
3: வேற.
0: ஆமாம், பேக் மசில்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முதுகுல இருக்கிற மசில்ஸை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலராக அதை ஃபிட்டாக வச்சுக்கணும். இல்லை நான் சொன்ன ஏதாவது அறிகுறி இருக்குது, உங்களுக்கு கால் இருக்குது, கால் வலி இருக்குது.

0: பேக் மசில்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முதுகில் இருக்கிற மசில்ஸை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ரெகுலராக அதை ஃபிட்டாக வச்சுக்கணும். இல்லை நான் சொன்ன ஏதாவது அறிகுறி இருக்குது உங்களுக்கு, கால் இருக்குது, கால் வலி இருக்குது, கால் மறுத்து போகுது, ரொம்ப நேரம் நடக்க முடியல, இல்லை கை மறுத்து போகுது அப்படின்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணும், ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எடுக்க போறதில்ல, அந்த சயாட்டிக்கா இல்ல நர்வ் ரூட் பெயின், இல்ல கை மறுத்து போகுது, கால் மறுத்து போகுது, இல்ல நடக்கும் போது இம்பேலன்ஸா இருக்கு, இல்ல வீக்கா இருக்கு காலு கை வீக்காக இருக்குது அப்படின்னா தான் மட்டும் நம்ம எம்ஆர்ஐ எடுக்கிற மாதிரி இருக்கும். எம்ஆர்ஐ வந்து வெரி சேஃப்னு சொல்லிட்டு இருந்தேன், எத்தனை தடவை என்னாலும் எடுக்கலாம், அது ஜஸ்ட் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் சொல்லுவோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனால் இப்போ என்னென்ன நிறைய பேருக்கு வந்து அந்த எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு அந்த கன்சோலில் போடுறதுக்கே பயம், இருட்டாக இருக்கும், உள்ளே போகணும், தனியாக போகணும்னு ஒரு ஃபோபியா சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறது தான் கஷ்டமே தவிர எடுக்கிறது சேஃப் தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம மயக்கம் கொடுத்தோ இல்லை செடேஷன் தூக்கம் வர மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்தோ எடுத்துடலாம், அதுவுமே வெரி சேஃப்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்ப்ரோலாப்ஸ் நோயாளிகளுக்கு வந்து யாருக்கு நம்ம வந்து சர்ஜரி சஜஸ்ட் பண்ணணும், யாருக்கு எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொடுப்பீங்க டாக்டர்?
0: வெரி ஏர்லி ஸ்டேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்க் பல்ஜ் மட்டும் இருக்குது, இல்லை சின்னதாக ஒரு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது ஆனால் அது நரம்பு டச் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சர்ஜரி சஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. யூஸ்வலி அவங்களுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் ரெஸ்ட் மட்டும் கொடுப்போம், மெடிசன்ஸ் கொடுப்போம், லேட்டர் ஆன் இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக எக்ஸசைசஸ் சொல்லிக்கிட்டு இருப்போம், ஃபிசியோதெரபி பண்ணலாம். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ். எப்போ இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆன டிஸ்க் வெளியில் வந்த டிஸ்க் மெட்டீரியல் போய் அந்த நரம்பில் உட்காந்துட்டு இருக்கோ, காலுக்கு போகிற நரம்பில் வந்து அழுத்தம் கொடுத்துட்ருக்கோ, அவங்களுக்கு பெயின் சிவியராக இருக்குது, மெடிசன்ஸ் எடுத்தும் அவங்களுக்கு பெயின் குறையலை, இல்லை மறுத்து போய் வீக்னஸ் வந்துருச்சு, காலில் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா அப்போ சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், கால் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிக்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சார், யார் இங்க இருந்து? உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க மேம்.
2: ஹலோ,
0: வணக்கம் மேம், சொல்லுங்க.
2: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க.
2: தங்கச்சி வந்து இடுப்பு வலி தான் சார் அதிகமா இருந்தது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு ரெண்டு மாசமா வந்து கழுத்து வலி ஓவரா இருக்குது அது முடிய.
0: ஓகே ஓகே, என்ன ஏஜ் மா உங்களுக்கு?
2: என்னன்னு
0: பாக்கணும், ஸ்கேன் எடுக்கலை அப்படின்னா ஒரு தடவை ஸ்கேன் எடுத்துடலாம், ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது பிரச்சனை, இந்த மெடிசன்லாம் எடுத்து குறையலை அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை, மேனேஜ் பண்ண முடியுது, எல்லா வேலையும் பார்த்துக்க முடியுது, எனக்கு கை வலி கால் வலி இதெல்லாம் இழுக்கலை அப்படின்னா அப்போ வந்து ஃபிசியோதெரபி மட்டும் கண்டினியூ பண்ணணும், அது கரெக்டாக பண்ணணும். ஸோ கரெக்டான ஃபிசியோதெரபி, கரெக்டான எக்ஸசைஸ், இது வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும், அவங்க பண்ணுற வேலையா, இல்லை அவங்க தூங்குற பொசிஷனா, இல்லை உட்கார்ற பொசிஷனா, இதெல்லாம் பார்த்துட்டு அதை நம்ம சரி பண்ணாமல் நம்ம எந்த மெடிசன் எடுத்தாலுமே சரியாக போகிறதில்ல. கரெக்ட், அப்பனா ஒரு எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணுமா?
2: இல்லை எம்ஆர்ஐ எடுத்துட்டாங்க, எல்லாம் பார்த்துதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரோனா பாத்தீங்கன்னா ரெண்டு மாசமா கழுத்து வலி ரொம்ப ஓவரா
0: இருக்கு. ரெண்டுமே வேற வேற பிரச்சனையா இருக்கும், ரெண்டு அதுக்கும் பாக்குற மாதிரி இருக்கும். கரெக்டான டாக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க.
2: சித்தப்பாருது அது கூட சாப்பிடலாமா இல்ல அதை நிறுத்திடலாமான்ட்டு உங்களுக்கு டவுட் கேட்கறீங்க.
0: அது எப்படி வேலை செய்யும்னு எனக்கு தெரியாதுமா, சித்தா மருந்து எல்லாம் இப்போ இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணும், அதுதான் கரெக்டான முறை. அந்த மெடிசன்லாம் எப்படி எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியாது எனக்கு.
1: நன்றி மேம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
3: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம்.

0: நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
1: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. என்ஜி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தண்டுவிட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்பொழுது அவசியம் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் சந்தோஷ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்ப பிசியோதெரபி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா டாக்டர். இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சர்ஜரி தேவைப்படும், ஒரு சிலவங்களுக்கு எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப ஒருத்தவங்க சர்ஜரி செஞ்சு முடிச்சுட்டாங்க டாக்டர், செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல எந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு போகணும், எக்ஸசைஸ் எல்லாம் கொண்டு போகணுமா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று வந்து எதுனா எந்த ப்ராப்ளம்க்காக சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு, ஏன்னா தண்டுவடத்துலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இருக்கிறதுலேயே சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் வந்து டிஸ்க் ப்ரோலாப்ஸ். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை தவிர வந்து லிஸ்தசிஸ்ன்னு சொல்லுவோம், அதை தவிர வந்து டீஜெனரேட்டிவ் ஸ்பைன், ஃபெசட்டல் ஆர்த்ரோபதி, கெனால் ஸ்டினோசிஸ், அது இன்ஃபெக்ஷன், டியூமர் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காக சர்ஜரி பண்ணுமோ அது பொறுத்து இருக்குது. ஒரு சிவியரான ப்ராப்ளம்க்கு பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்பைனில் டியூமர் இருக்குது, அதை வந்து எடுத்துகிட்டு அதை ஃபிக்சேஷன் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரூ ராட் எல்லாம் போட்டிருக்கோம், பேஷண்ட் மொபிலைஸாக இருக்கிறனா நடக்க முடியுது அதனால அப்படின்னா, யூஸ்வலி ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஒரு ஒன் மந்த் எப்படி ஒரு வெயிட்டு தூக்கக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமே தவிர நார்மலாக வாக் பண்ணலாம், நார்மலாக அவங்க வேலையெல்லாம் பண்ணலாம். அது ஒரு பக்கம். இன்னொன்று ஒரு சிம்பிள் சர்ஜரியாக இருக்குது, ஒரு ஒரு சின்ன டிஸ்க் ப்ரோலாப்ஸ் தான் இருக்குது, ஒரு மைனர் சர்ஜரி மாதிரி ஒரு எண்டோஸ்கோபிக் சர்ஜரி டிஸ்கெக்டமின் பண்ணிடுறோம் அப்படின்னா, சேம் டே தே கேன் வாக். ஸோ யூஸ்வலாக மார்னிங் பண்ணோம்னா பை ஈவினிங் தே கேன் வாக், அடுத்த நாள் வீட்டுக்கே போகலாம். அவங்க ஆக்டிவிட்டீஸ், ஜாபு, டெஸ்க் ஜாபு, கம்ப்யூட்டர் ஜாபு எல்லாமே தே கேன் ரெஸ்யூம். வெயிட்டோ தூக்கக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, இந்த இது தான் வைக்கிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் தான். சில பேஷண்ட் வந்து ரொம்ப லேட் ஸ்டேஜில் வருவாங்க. சாரி, லேட் ஸ்டேஜஸ்னால் அவங்க வரும்போதே அவங்களுக்கு நரம்பு வீக் ஆகி கால் ஒர்க் பண்ணாமல் இருக்கும், இல்லை கை கால் மறுத்து போய் குவாட்ரிபரிசிஸ்ன்னு சொல்லுவோம், கை கால் ரெண்டுமே, ரெண்டு கைக்கு ரெண்டு காலுமே அவங்களுக்கு வீக்காக இருக்கும், நடக்க முடியாது, பெட்ரிடனாக இருப்பாங்க. அந்த ஸ்டேஜில் வரும்போது அந்த சர்ஜரி பண்ணும்போது சர்ஜரினால ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அவங்க ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நார்மல் டே டு டே லைஃப் ஒர்க் பண்ண முடியறதில்ல. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் வைஸ் ஃபிசியோதெரபி, எக்ஸசைஸ் ரீஆப் கொடுத்து, ஸ்டேஜ் வைஸாக நம்ம அவங்களுக்கு ரீஆப் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. என்ஜி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தண்டுவிட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்போது அவசியம் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் சந்தோஷ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ ஓகே டாக்டர், இப்போ வந்து தொடர்ந்து வலி இருக்கு, அதாவது இடுப்புல இருக்கலாம், இல்ல கழுத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டாக்டர் அவங்க செய்யணும்? இப்ப வந்து ஒரு ஒன் மந்தா இருக்கு, டூ மந்தா இருக்கு, ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு வலி ஏற்பட்டாவே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த தைலம் மாதிரி, ஏதாவது ஜெல் மாதிரி ஃபர்ஸ்ட்

0: போட்டு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் சரிப்படலை அப்படின்னா அக்கம் பக்கத்தில் கேட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டாக்டர்கிட்டயே இது பண்ணணும். இப்போ ஒரு வலி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன டாக்டர் பண்ணணும்?
1: ஸோ எனி பெயின் இந்த ஸ்பைனில், நெக் பெயினாக இருக்கட்டும் இல்லை முதுகு பெயினாக இருக்கும், அந்த கழுத்தை சுருக்கு பிடிச்சிருச்சு, முதுகில் சுருக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, மசில் ஸ்பாசம், அது வந்து யூஸ்வலாக ஒரு 1 வீக்கில் அது செட்டில் ஆகிடும். ஸோ 1 வீக் அப்புறம் அது இருக்கக்கூடாது. ஸோ 1 வீக் வரைக்கும் அவங்களுக்கு பெயின் இருக்குது, மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லை தைலம் தடவுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஸோ பியாண்ட் தட், 1 வீக் மேலே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து டாக்டர் பார்க்கணும். அது இல்லாமல் அதோடு சேர்த்து இந்த கழுத்து வலியோடு சேர்த்து கைக்கு பரவுது, கை இழுக்குது இல்லை காலுக்கு முதுகுலேருந்து காலுக்கு நரம்பு இழுக்குது, நரம்பு வலிக்குது அப்படின்னா அப்போ வந்து உடனடியாக டாக்டர் பார்க்கணும். அது 1 டேவாக இருந்தாலும் சரி, 1 வீக் வெயிட் பண்ண தேவையில்லை. கழுத்து வலி ப்ளஸ் நரம்பு வலினா டாக்டர் உடனே பார்க்கணும். வெறும் கழுத்து வலி ரெண்டுமே சேர்ந்தால் உடனே பார்க்கணும். வெறும் கழுத்து வலி வெறும் பேக் பெயின்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் இந்த ரெஸ்ட்டு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரெஸ்ட்டு, செகண்ட் திங் இஸ் இந்த ஜெல் மேலே அப்ளை பண்ணலாம், ஹார்ட் ஃபார்மெண்டேஷன், ஒரு ஃபிசியோதெரப்பி, IFT, வீட்லேயே இப்போ நிறைய மசாஜ் மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, மசாஜர் வச்சு பண்ணலாம். இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூ கேன் டூ ஃபார் 1 வீக். ஏன்னா 1 வீக்கில் சாதாரண ப்ராப்ளம்னா 1 வீக்கில் சரியாகணும், அப்படி சரியாகலைன்னா டெஃபினட்டாக கன்சல்ட் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த டிஸ்ப்ரோலாப்ஸில் இருக்கவங்களுக்கு என்னென்ன சிகிச்சைகள்லாம் இருக்குது டாக்டர், அதை பற்றி சொல்லுங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன சிகிச்சைகள்லாம் இருக்குது?
1: இது அவசியம் பேசணும், ஏன்னா இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி அந்த காலரும் சித்தா மெடிசன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நேற்று ஒரு பேஷண்ட் வந்தாங்க, வெரி எஜுகேட்டட், நல்ல வெல் டு டூ ஃபேமிலி, நல்ல பேஷண்ட் தான். ஸோ இவங்க வந்து 7 இயர்ஸாக டிஸ்க் ப்ரோலாப்ஸ் இருக்குது, பெரிய டிஸ்க் ப்ரோலாப்ஸ், அவங்களுக்கு பெயின், சிவியர் பெயின். டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, 7 இயர்ஸ் முன்னாடி சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டு சர்ஜரின்னு சொன்னதுனால அவர் பயந்துட்டு சித்தா ஆக்யூபஞ்சர், சித்தா ஆக்யூபஞ்சர் மாறி மாறி
0: 7 இயர்ஸாகவே அவங்க வந்து சர்ஜரியே பண்ணல, ஆனால் டாக்டர் வந்து 7 இயர்ஸ் பேக்கே சர்ஜரி
1: பண்ணணும்னு சொல்லியாச்சு. சித்தா ஆக்யூபஞ்சர், சித்தா ஆக்யூபஞ்சர்னு சொல்லி அப்படியே என் நான் மெடிக்கல், நான் அலோபத்திக் ட்ரீட்மெண்ட், இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸை ட்ரை பண்ணி போகிறாங்க. போயிட்டு இப்போ நேற்று கடைசியாக வந்தார், இஸ் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட், இஸ் நாட் ஏபிள் டு வாக், அதனால லெக் வீக் ஆகிடுச்சு. அந்த நரம்பில் அழுத்தம் இருந்திருந்தால் அந்த நரம்பு வேலை செய்யலை, அந்த நரம்பு வேலை செய்யாதனால அவரோட ஃபுட் மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்திருக்காரு. வந்த பிறகு சர்ஜரி உடனே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இது பண்ணாமல் விட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து யூரின் மோஷனுக்கும் அதே நரம்பு தான் அங்கேருந்தான் போகணும், ஸ்பைனல் கார்டிலேருந்து. அது எஃபெக்ட் ஆச்சுன்னா யூரின் மோஷனும் போக முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சீரியஸாக ஆகலாம்.
0: ஸோ சர்ஜரியை எவ்வளோ டிலே பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளும் நமக்கு உடம்புல மாற்றம்
1: கரெக்ட். ஸோ இதை வந்து அந்த சர்ஜரின்னு ஒரு வேர்ட்னால இந்த நிலைமைக்கு அது அந்த 7 இயர்ஸ் முன்னாடி அவர் சர்ஜரி பண்ணியிருந்தாருன்னா இவ்வளோ விட நார்மல் லைஃப் இவ்வளோ செலவும் பண்ணியிருக்க முடியக்கூடாது. 7 இயர்ஸாக இயர் ஸ்பெண்ட் மோர் தென் 20 லேக்ஸ் ஃபார் திஸ், இந்த இந்த மெடிசன்ஸ், இங்கே போகிறது, கேரளா போகிறது, இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் அவருக்கு இது இல்லை. ஸோ இந்த சர்ஜரி வேர்ட் வந்து பயப்படுற மாதிரி இல்லை. சப்போஸ் டாக்டர் சர்ஜரின்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் குட், ஸோ யூ ரிக்வயர் சர்ஜரி பண்ணால் அவருக்கு இல் பிகம் பெட்டர்னு அர்த்தம். அது சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொன்னால் தான் ஓகே எல்லாம் இது கடந்து போச்சு. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு நான் தான் சொன்னேன், நீங்கள் யூரின் மோஷன் பிளாடர் ப்ராப்ளம் வந்துட்ட பிறகு வந்தீங்கன்னா நான் சர்ஜரி பண்ண மாட்டேன், ஏன்னா அப்போ பண்ணி யூஸ் இல்லை. ஸோ டாக்டர் வந்து சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொன்னா தான்
0: ப்ராப்ளம்,
1: டிலே பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ வந்துட்டு பண்ணும்போது இட் இஸ் நோ ஹெல்ப், அவருக்கு யூஸ் ஆகாது, இம்ப்ரூவ் ஆக போகிறது இல்லை. அந்த ஸ்டேஜில் வந்த பிறகு ஆப்வியஸ்லி டாக்டர் வில் சே சர்ஜரி பண்ண முடியாதுன்னு. ஸோ சர்ஜரி பண்ண முடியுது பண்ணியோன்னு சொன்னால் இட் இஸ் ஆக்சுவலி அ பாசிட்டிவ் திங், சர்ஜரி பண்ணிவிட்டு உடனே அவர் ரிக்கவரி ஆகி நார்மல் லைஃபை லீடு பண்ணலாம். ஸோ ஏன் அவர் அவர் என்ன ரீசன் கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் தண்டு இடத்துல கை வச்சாலே ப்ராப்ளம். இது எல்லா பேஷண்ட்டும் சொல்கிற இது தான், தண்டு இடத்துல மட்டும் கை வைக்க சொல்லாதீங்க, வச்சா வந்து லைஃப் லாங் பெட்டோட இருந்துருவீங்க. தட் இஸ் நாட் ட்ரூத், தட் இஸ் நாட் எ ட்ரூத் இந்த டால். தண்டு இடத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, நிறைய இது இருக்குது, ஒன்று ஒன்றும் வேறு வேறு மாதிரி ஒன்று ஒன்று இது. அவங்க எங்கே ஹியர்ஸே யாரோ சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு அப்படின்னு கேட்டுட்டு இது இது வந்து இது மைண்ட் செட், பப்ளிக்கோட மைண்ட் செட்டில் இருக்குது, தண்டு இடத்துல கை வச்சாலே இது ஆகிடும். நான் ஒரே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் ஆகலாம். ஸோ இப்போ எப்படி நான் போய் ஏரோப்ளைன் ஓட்டினா என்ன ஆகுமோ அதே மாதிரி தான். ஸோ கரெக்டான பர்சன் இதுக்காக பைலட் ட்ரைனிங் எடுத்து இவ்வளோ ஹவர்ஸ்ன்னு ஒர்க் பண்ணி ட்ரைவ் பண்ணி ஃப்ளை பண்ணி

0: அவங்க லைசன்ஸ் வாங்கி இதெல்லாம் வாங்கி தான் ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க. ஸோ எவ்வளோ ரிஸ்க்கு ஏரோப்ளைன் ஓட்டுறது, அவங்க ரிஸ்க் எடுத்து ஓட்டுறாங்க. ஏரோப்ளைனில் போடுறது ரிஸ்க்கா? ரிஸ்க்கு, நீங்கள் ரிஸ்க் எடுத்து போகிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க. சேஃபா? சேஃப். ஏரோப்ளைனில் போயிட்டு வர்றது சேஃப், அதே மாதிரி தான் சர்ஜரியும். ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ரிஸ்கி ப்ரொசீஜர், பட் இட்ஸ் எ வெரி சேஃப் ப்ரொசீஜர். ஸோ டெய்லி ஏரோப்ளைனில் எப்படி எவ்வளோ பேர் போயிட்டு வராங்களோ அந்த மாதிரி போயிட்டு வரலாம். நம்ம நெகட்டிவ் மட்டும் திங்க் பண்ண போகிறதில்ல. ஸோ வை ஐ எம் கான்ஃபிடென்ட்லி டெல்லிங் இஸ் த அட்வான்சஸ் இன் சர்ஜரி, எஸ்பெஷலி ஸ்பைன் சர்ஜரி. எல்லா சர்ஜரியிலும் அட்வான்சஸ் ஆகிடுச்சு இப்போ டெக்னாலஜி. ஸோ ஸ்பைன் சர்ஜரிலையும் அந்த மாதிரி பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ பழைய மாதிரி நம்ம பெருசாக ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி ரிட்ராக்ட் பண்ணி பிளட் லாஸ் எல்லாம் ஆகிறது இல்லை. இப்போ சின்னதாக ஒரு ஹோல் போட்டே நம்ம வந்து எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவோம், மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு, ஒரு டியூப் மூலியமாக ஓப்பன் ஹோல் பண்ணி டியூப் மூலியமாக அதை டைலேட் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த டிஸ்கை எடுத்துடலாம் சிம்பிள் டிஸ்க் ப்ராப்ளமுக்கு. அதே மாதிரி எண்டோஸ்கோபிக் சர்ஜரியும் இருக்குது. அதே ஹோலில் வந்து நம்ம எண்டோஸ்கோப் இன்ட்ரடியூஸ் பண்ணி எண்டோஸ்கோப் வழியாகவே இன்ட்ரடியூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த டிஸ்கை மட்டும் எடுக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம மற்ற டிஷ்யூஸை நம்ம வந்து ஒன்றும் டேமேஜ் பண்ண போகிறதில்ல. மசில்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், போன்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்ம எதையும் டச் பண்ணாததுனால, வெறும் அந்த இடத்துல போய் டார்கெட்டடாக எடுத்துகிட்டு வர்றதுனால ரிக்கவரி இஸ் ஃபாஸ்டர், பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பேஷண்ட் கேன் கெட் பேக் டு ஒர்க் இமீடியட்லி. ஸோ அட்வான்சஸ் இன் சர்ஜரி, வி ஹவ் எண்டோஸ்கோபிக் சைன் சர்ஜரி விச் இஸ் வெரி மச் சக்ஸஸ்ஃபுல் இந்த டேஸில் பிகாஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். ரெண்டாவது வந்து இந்த மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஒரு எம்ஐஎஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம், மினிமலி இன்வேசிவ் ஸ்பைன் சர்ஜரி. இதெல்லாம் இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டாக வந்து சர்ஜரியில் வந்து அவுட்கம்ஸ் ஆர் மச் பெட்டர். பழைய காலத்தில் இந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து அவுட்கம்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ அதனால சர்ஜரின்னு ஒரு, எஸ்பெஷலி ஸ்பைன் சர்ஜரினா யூ டோன்ட் ஹவ் டு வரி. ஸோ ஆக்சுவலி ஆஸ் அ நியூரோ சர்ஜன் நான் பண்ணுற பிரெயின் சர்ஜரி விட ஸ்பைன் சர்ஜரி இஸ் வெரி வெரி ஸ்மால் இஷ்யூ தான். அது கம்பேர் பண்ணும்போது இது சின்ன சர்ஜரி தான்.
1: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
2: ஹலோ டாக்டர், இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், புதுச்சேரி.
1: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. என்ஜி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தண்டுவிட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்போது அவசியம் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் சந்தோஷ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சர்ஜரிலாம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களா டாக்டர், இப்போ இந்த சர்ஜரிக்கான டைம் டூரேஷன்லாம் எவ்வளோ நேரம் ஆகும் டாக்டர்?
0: ஒரு சிம்பிள் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னா யூஷுவலி இட் டேக்ஸ் அபவுட் 40 minutes. இது வந்து மல்டி லெவலாக இருக்கலாம், ஒரு 2-3 லெவலாக இருக்கலாம். அப்போ வந்து அது அப்படியே இட்இல் டேக் அபவுட் ப்ராப்ளி 1.5 hours கிட்ட வரலாம். இதே நம்ம ஸ்க்ரூ போட்டு ஃபிக்சேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இட் மே ப்ரொலாங். ஸோ எவ்வளோ எத்தனை லெவல்ஸ் பண்ணுறோமோ அது அவ்வளோ ப்ரொலாங் ஆகலாம், 3 hours to 5 hours கூட ஆகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம், அப்புறம் என்ன சர்ஜரி பண்ணுறோம், எத்தனை லெவல் பண்ணுறோம், அது பொறுத்து இருக்கும்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் இப்போ சர்ஜரிலாம் சொன்னீங்கல்ல டாக்டர், இப்போ வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வர்ற வழியை பொறுத்து என்னென்ன சர்ஜரின்னு சொன்னீங்க, இப்போ அவங்க ஏஜை பொறுத்தும் சர்ஜரி வந்து டிஃபர் ஆகுமா டாக்டர்? ஏன்னா நிறைய சர்ஜரி சொன்னீங்க இல்லையா, அதில் அவங்க ஏஜை பொறுத்து இல்லை ஜெண்டரை பொறுத்து ஏதாவது சர்ஜரி வந்து இவங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கைட்டீரியா இருக்கா?
0: There is no restriction with age or gender actually.
2: Okay.
0: இதில் எப்போ நம்ம யோசிக்கிறோம்னா ஃபிட்னஸ் ஃபார் சர்ஜரி. ஸோ இப்போ ஏஜ் இஸ் நாட் எ க்ரைட்டீரியா. நிறைய பேர் ஒரு 40 இயர்ஸ்லேயே ஃபிட் இல்லாமல் இருக்காங்க, பிபி சுகர் வந்து, ரீனல் ஃபெயிலியர் வந்து, டயாலிசிஸில் இருக்காங்க, அப்படி அவங்க ஃபிட்டே இருக்க மாட்டாங்க சர்ஜரிக்கு, அப்படியும் இருக்காங்க. இன்னும் 90 இயர்ஸ்க்கும் பண்ணியிருக்கேன் நான் சர்ஜரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ். 90 இயர்ஸ் ஓல்டுக்கு சர்ஜரி பண்ணி நம்ம இஸ் சேம் டே வாக் பண்ணி அமைச்சிருக்கோம். ஃபிட் பர்சன், அவங்க வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்தாங்க.

0: டாக்டரோட ரிலேட்டிவ் தான். சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்தாங்க. அவரோட கண்டிஷன் எனக்கு என்னென்னா, சார் நான் இவ்வளோ வருஷமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் சைக்கிள் ஓட்டணும், இப்போ வழினால என்னால் ஓட்ட முடியல, இதுதான் அவருக்கு வந்தது, அவருக்கு அதுக்காக தான் வந்தது. ஸோ பண்ணி சர்ஜரி பண்ணிவிட்டு ஸ்டார்டட் டூயிங் சைக்கிளிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஏஜ் வந்து க்ரைட்டீரியா இல்லை, ஃபிட்னஸ் தான் க்ரைட்டீரியா. சப்போஸ் அந்த பர்சன் ஃபிட் இல்லை, ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, சர்ஜரி கொடுக்க முடியாது, அவ்வளோ நேரம் சர்ஜரி, ஒரு 3 hours சர்ஜரி தாங்க மாட்டார் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஃபிசியோதெரப்பி கொடுப்போம். இது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ பர்மனெண்ட் சொல்யூஷன், அது வந்து டெம்பரவரியாக அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் பண்ணுற மாதிரி தேர் ஆர் சம் ப்ரொசீஜர்ஸ். ஸோ செலக்டிவ் நர்வ் ரூட் பிளாக்னு இருக்கும். ஸோ செலக்டிவ் நர்வ் ரூட் பிளாக்னா, அது எந்த இடத்துலேருந்து பெயின் வருதோ, நரம்புலேருந்து பெயின் வருதோ, அந்த இடத்துக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நர்வ் சுற்றி நம்ம வந்து பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நர்வில் பெயின் வராது. ஸோ அப்போ வந்து பெயின் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம அதை சூஸ் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், கால் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க, பேசிடலாம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், யார் இங்கிருந்து மேம்?
2: மேம் பாண்டன் ஜெயா பேசுகிறேன் மேம்.
1: ஓகே மேம், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க மேம்.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க.
2: என்னோட கசின் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த கழுத்துல இருந்து கை வரைக்கும் வலிக்குது சொல்றாங்க, அப்புறம் பொத பொதன் வீங்குது சொல்றாங்க, அந்த மயக்கம் வரக்குள்ள கையும் காலும் மறுக்குது சொல்றாங்க டாக்டர், அது எதனால?
0: அது அவங்க டாக்டர் பார்த்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணிருந்தா எங்க மாதிரி எடுத்திருப்பாங்க இல்லையா? இது எடுக்கலையானும்
2: நான் சொல்லுங்க டாக்டர், என் கட்டாய கிட்ட கேது, நான் ரேடியோல கேட்கிறேன் டாக்டர், நீங்க சொல்லுங்க.
0: ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கசின் ஒருத்தருக்கு கழுத்து வலி இருக்குது, கை வீங்கம் வருது, கை மறுத்து போகுது, அதே மாதிரி பேக் பெயின் லெக் பெயின் இருக்குன்ட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது எதனால அப்படின்னு பார்க்கணுன்னா, பேஷண்ட்டை பார்த்தா நம்ம சொல்ல முடியும். பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணி அவங்க நர்வ்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணோம்னா நம்மளுக்கு இதுதான் பிரச்சனையான்னு தெரியும். அது சாதாரண பிரச்சனையாக இருந்தால் ஜஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் போதும், ஃபிசியோதெரப்பி கொடுத்துட்டு சம் மெடிசன்ஸ் கொடுப்போம், யூஸ்வலாக செட்டில் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி 90% ஆஃப் த பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே, பேக் பெயின் நெக் பெயின் எல்லாருக்குமே இருக்குது, அதில் வந்து எல்லாருக்குமே சர்ஜரி தேவைப்படாது, less than 5% தான் சர்ஜரி தேவைப்படும். ஸோ 85% பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சர்ஜரியே தேவைப்படாது, ஜஸ்ட்டு எக்ஸசைசஸ்ஸு ஃபிசியோதெரப்பி அது பண்ணாலே போதும், மெடிக்கேஷன்ஸ் தான். இவங்களும் மோஸ்ட்லி இவங்க சொல்கிறத வச்சு நான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அது சிவியராக இருந்துச்சு, டாக்டர் செக் பண்ணி ப்ராப்ளம் இருக்குன்னா எம்ஆர்ஐ எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுத்த பிறகு சர்ஜரி பண்ணுமா வேண்டாமா டிசைட் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
3: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவமிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தண்டுவிட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்போது அவசியம் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் சந்தோஷ் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்ப சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கான பிசியோதெரபி என்னென்னலாம் சொல்லி தருவீங்க டாக்டர்? எப்போ அவங்க நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம்?
1: ஸோ யூஸ்வலாக சர்ஜரிக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே நடந்துட்டு இருந்தாங்கன்னா சேம் டே நடக்கலாம். டிஸ்க் ப்ரோலாப்ஸ் சர்ஜரிக்கு ஒரு வித்தின் ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப்டர் சர்ஜரி தே கேன் வாக். இதே ஒரு லாங்கர் சர்ஜரியாக இருக்குது, ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு சர்ஜரி அப்படின்னா அடுத்த நாள் தே கேன் வாக். இன்றைக்கி சர்ஜரி முடிச்சிருந்தா அடுத்த நாள் வாக் பண்ணலாம். வாக்கிங்கில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸ்டெப்ஸ் ஏறுறதையும் இறங்குறதையும் இல்லையும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸ்டெப்ஸும் ஏறலாம் இறங்கலாம் படிக்கிட்டு ஏறுறதில். கொஞ்சம் இந்த பெண்டிங் மூமெண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். பெண்ட் பண்ணும்போது என்னென்னா ரிக்கரன்ஸ் ரேட்டு அதிகமாகலாம். இந்த பெண்ட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் உள்ளே அதிகமாகச்சுன்னா டிஸ்கில் எடுத்த டிஸ்கில் மறுபடியும் வரலாம். ரிக்கரன் டிஸ்க் இஸ் வெரி காமன். இந்த டிஸ்க் சர்ஜரி டிஸ்க் ப்ரோலாப்ஸ் சர்ஜரிக்கு ஃபெயிலியருக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் வந்து ரிக்கரன்ஸ். ஸோ சர்ஜரியில் என்ன பண்ணுவோம்னா வெளியில் வந்த டிஸ்க் அந்த ப்ரோலாப்ஸ் ஆன டிஸ்க் மட்டும்தான் எடுக்கிறோம், உள்ளே இருக்கிற டிஸ்க் அப்படியே தான் இருக்கும். அது வந்து மறுபடியும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அதை எடுத்துருக்கோம், மறுபடியும் அவங்க பெண்ட் பண்ணுறாங்க, வெயிட் தூக்குறாங்க.

0: அப்படின்னா மறுபடியும் அந்த டிஸ்க்கு வெளியில் வரலாம். டூத் பேஸ்ட் மாதிரி, டூத் பேஸ்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, கேப்பு வெளியில் வந்திருக்கு, அதை மட்டும் நம்ம எடுத்தோம், மறுபடியும் வராதுன்னு கேரண்டி இல்லை, மறுபடியும் வரலாம்.
1: சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை பொறுத்து மறுபடியும்
0: இமீடியட்லி. ஆமாம், கரெக்ட், டெஃபினெட்லி. ஸோ அதனால இமீடியட்டாக நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு அவரை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்னென்னா, அந்த பெண்டிங் அவாய்ட் பண்ணணும், ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது கண்டினியூஸாக, அதுலேயும் அந்த ப்ரெஷர் இருக்கும். டிரைவிங் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, டூ வீலர் டிரைவிங். அதுக்கப்புறம் வெயிட் தூக்குறது, இது எல்லாமே வந்து யூஸ்வலி ஒரு 4 weeks ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம். 4 weeks அப்புறம் இதையும் கிராஜுவலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. வேறு என்ன பண்ணலாம் மறுபடியும் இது வராமல் இருக்குன்னா, சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணணும், மசில் ஸ்ட்ரென்த்தனிங் கிராஜுவலாக பண்ண பண்ண மசில் ஸ்ட்ரென்த் ஆக ஆக அவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். சப்போர்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் பண்ணால் ஒரு எனி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வராது, அதுக்குள்ளே அந்த இடம் வந்து ஹீல் ஆகிடும்.
1: ஓகே, ஆனால் நம்ம சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் பேக் டு ஃபார்ம் அது அந்த மாதிரி மறுபடியும் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு,
0: சான்ஸ் இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ ஃபைனலாக லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து என் வாழ்க்கையில் வரவே கூடாது, இந்த தண்டு வட இந்த ஸ்பைனல் கார்டில் எந்த ஸ்பெயினும் எங்கேயுமே வலியே ஏற்படவே கூடாது அப்படின்னா அவங்க என்னெல்லாம் பண்ணணும் டாக்டர்? எனக்கு வந்து அந்த இடத்துல வலியே இருக்கக்கூடாது, எனக்கு கழுத்துக்கிட்டேயும் வலி இருக்கக்கூடாது, கீழே டிஸ்க் எங்கேயுமே எனக்கு வலி இருக்கவே கூடாது அப்படின்னா என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் என்னெல்லாம் பண்ணணும் டாக்டர்?
0: இப்போது தலையில் இருந்தால் தலைவலி வந்து தான் ஆகும், பேக்குன்னு இருந்தால் பேக் வலி தான், அது வந்து லைஃப் லாங் வராதுன்னு சொல்ல முடியாது. ஹெல்த்தியாக ஸ்பைனை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது எப்படி, இப்போ நம்ம எப்படி டயட்டில் ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பேசுகிறோமோ, அதுவும் ஸ்பைனை ஹெல்த்தியாக வச்சுக்கலாம், ஃபிட்னஸ் ஆஃப் ஸ்பைன். இதை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ரெகுலர் எக்ஸசைசஸ், வெயிட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒபிசிட்டினால வெயிட் லோடு ஷேரிங் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் லோடில் அதிகமாகச்சுன்னா ஸ்பைன் வந்து அதை தாங்கும், புள்ளி மாதிரி தாங்கும் போது ஸ்பைனுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் வந்து கரெக்டாக இருக்கணும், ஒபிசாக இருக்கக்கூடாது, வெயிட் கரெக்டாக வச்சுக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும். இது பண்ணால் மேக்ஸிமம் மேஜர் ப்ராப்ளம் எதுவும் வராது. பட் லைஃப்ல அவங்க வராதான்னு கேட்டீங்கன்னா, அது இருந்தா வழி வந்துதான் ஆகும்.
1: நம்ம வந்து ஃபிட்டா ஹெல்த்தியா அந்த எக்ஸசைஸ்லாம் என்ன
0: எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்டா இருக்கணும், ஓவர் வெயிட்டா இருக்க கூடாது, அவ்வளவுதான்.
1: இது எல்லாருக்குமே டாக்டர்,
0: எல்லாருக்குமே.
1: ஓகே டாக்டர், இந்த 1 hour வந்து எப்படி போச்சுனே தெரியல. ஸோ நீங்கள் வந்து நம்ம நேர்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாருக்குமே ரொம்ப வந்து சூப்பராக பதில் சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட க்ளோசிங்க்கு வந்தாச்சு. தண்டுவட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்போது அவசியம் குறித்து ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். ஸோ இந்நிகழ்ச்சி நம் நேர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி, தேங்க்யூ வெரி மச்
1: டாக்டர். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 hours உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கு அனுபவம் மிக்க மருத்துவர்களை கொண்டு உடனடி மருத்துவ உதவி செய்யப்படுகிறது. அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான குட் ஈவினிங். டைம் கரெக்டா 5:31 ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜு. டைம் கரெக்டா 5 ஆன உடனே நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமா, இப்ப நம்மளுக்கு நிறைய ஃபன்னு கேம் அப்படின்ட்டு நிறைய கேம் ஷோல வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஆர்ஜே சொல்லிருக்காங்க. இப்ப எந்த ஆர்ஜே அப்படின்னு எங்க இருக்காங்க, என்ன மாதிரியான கேம் ஷோலாம் வச்சிருக்காங்க, ஏன் அப்படின்னா எனக்கு பர்சனலா எனக்கு வந்து பீச்ல வந்து போய் விளையாடணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். யாராவது ஃபன்னா ஏதாவது கேம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை பிளே பண்ணும்போது இல்ல அதை விளையாடும் போது சும்மா டங் ட்விஸ்டர் அந்த மாதிரிலாம் விளையாடும் போது ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப எந்த ஆர்ஜே எந்த பீச்ல என்ன மாதிரியான கேம் ஷோலாம் வச்சிருக்காங்க, யாரு அவங்க கூட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்தோட அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு தனி சேர்ந்து இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றோம்னா அலையோடு விளையாடும் காசு கரையோடு கதை பேசும் கடல் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் அப்படியே நம்ம கடல் கிட்டே விட்டுட்டு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளிக்கொண்டு போற இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்க அப்படின்னா கடல் அப்படின்னா எல்லாருக்குமே பயங்கர ஃபேவரட்டான இடம்னு சொல்லலாம்.

பிள்ளைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும், பெரியவங்கல இருந்து சிறு சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ஃபேவரட் சர்க்கிள் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். ஃபாரினர்ஸ்ல இருந்து வெளியில டூர் அட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு முக்கியமான இடம் கடல் வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்படியே வந்து ரொம்ப சோகமா இருக்கும்போதும் சரி, சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, அப்படியே அந்த கடலை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு தனி சுகமே சுகம் தான் இல்லைங்களா. அந்த வகையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜி அலையோட விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நாதான் அவங்களோட எவர் ஃபேவரட்டான ஆர்ஜி ஆர்ஜி அதுவார். ஸோ இன்னைக்கு ஒரு மணி நேரம் நீங்க என் கூட அலையோட விளையாட கேட்க போறீங்க. நான் இன்னைக்கு என்னென்ன விதமான கேம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், யார் கூட எல்லாம் ஃபன் பண்ண போறேன், யாரெல்லாம் ஃபன் பண்ண வந்து கடலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு, எந்த கடலுக்கு வந்திருக்கோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நான் இன்னைக்கு வந்திருக்கிற கடல் உங்க எல்லாருடைய ஃபேவரட்டான கடலான நம்மளுடைய ராக் பீச் தாங்க. ஸோ இன்னைக்கு நான் யார்கிட்ட பேச போறேன் என்னென்னலாம்

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
3: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
2: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
4: நேர்களே, சைபாலின் ஏன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றியா அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே அந்துவான் ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் எல்லாம் விளையாட போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாட. ஆமா, அது ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் இன்னைக்கு ராக் பீச்ல இருக்கேன். சோ ராக் பீச்ல எதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் நல்லா அழகா நின்றுட்டு இருந்தாரா பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் அவரும் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. வாங்க அவரை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ.
2: மகேஸ்வரன்.
1: எங்க இருக்கு வருது?
2: லாக்பேட்ல
1: இருந்து வரேன். எப்பயுமே
2: இருக்கீங்க.
1: எந்த லேப்ல பிஎஸ்கே வந்துருக்கீங்க அப்படின்னு
2: சொல்லிட்டுமா?
1: ஒரு டைம் பாஸ். சரி, எப்ப இப்பெல்லாம் டைம் பாஸ் பண்றதுக்காக நீங்க
2: இப்பெல்லாம் போனீங்க? அப்பதான் வரேன்.
1: சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு வாரம் இல்ல, ஒரு வாரத்துல ஏழு நாளும் போச்சு. ஏழு நாளும் புக்
2: பண்ணுறீங்களா?
1: நிறைய மெரினா, ராக், செர்னிடி, இதுல உங்களுக்கு எந்த பீச் வந்து ரொம்ப பிடிக்கும்?
2: எப்பவுமே ராக் தானே,
1: எப்பயுமே ராக் நைட் இப்பதான் நீங்க தெரிஞ்சுங்க. எப்பயுமே ராக்னு போது நான் வந்து தமிழ் சேம் வைப் இருக்குங்களா? சரி, ஓகே. இப்ப ராக் பீச் உங்களுக்கு பிடிக்கும், எதனால ராக் பீச் பிடிக்கும்? ராக் பீச் வந்தா இப்ப நான் வந்து புதுசா வந்துருக்கேன். ராக் என்ன போய் நீங்க ராக் பீச்ல என்ன நல்லா பாக்க சொல்லுங்க.
2: வந்தாலே கூட்டமா இருக்கு.
1: கூட்டமா? கூட்டம் ஒரு தனி வைப். சரி, ஓகே. அப்புறம் வேற என்ன உங்களுக்கு ராக் பீச் ரொம்ப பிடிக்கும்?
2: ராக் பீச் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம்.
1: ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஓகே. அப்புறம் வேற வேற என்ன பிடிக்கும்? சரி, எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க வந்துருங்க. சரி, ஓகே. சரி, இப்ப இதெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் இதெல்லாம் பிடிக்கும். இதை தாண்டி நீங்க ராக் பீச்ல பார்த்து ரசிக்கிற விஷயம் என்ன? இதை தாண்டி நீங்க ராக் பீச்ல பார்த்து ரசிக்கிற விஷயம் என்ன சார்? அப்புறம் நீங்க வந்து ராக் பீச் பண்ற விஷயம்

0: மீட்டிங்லாம் போயிருக்கீங்களா ராசி? எந்த வீட்டில் தான் மீட்டிங்? அதை சொல்லல பார்த்தீங்களா, நீங்க
1: மறந்துட்டீங்க.
0: ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலே நடந்துருக்கீங்க. இந்த வீட்டில் தான் நடந்து எத்தனை பேரும் நடத்தீங்க? சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ரெண்டு மூணு தாட்டி இந்த வீட்டில் தான் நீங்க தெரியாதா? இப்படி போகும்போது ஒரு ஐஸ்கிரீம், அப்படி வரும்போது ஒரு ஐஸ்கிரீம்
1: நினைக்கிறேன்.
0: அதான சரி போட்டுருச்சு. சரி ஓகே, சரி ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து பீச் வந்துருக்கீங்கல்ல, உங்க முன்னாடி வந்து என்ன மாதிரி ஒரு அழகு தேவை இருந்தா நல்லா தோன்றி உங்களுக்கு வந்து ஒரு வரம் கொடுத்து அதுவே வரத்தையே சொல்லிடுது. ஓகேவா, சிரிக்காதீங்க. அப்புறம் சொல்றேன், சிரிக்கிறதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? இங்க வந்து உங்களுக்கு வந்து டைம் டிராவல் பண்றது வரும், இல்லைன்னா காத்துல பறக்கிறது, இல்ல கடல் கீழே போது. இந்த மூணுல நீங்க எதை வந்து சூஸ் பண்ணுவீங்க?
1: காத்துல பறக்கிறது.
0: எதனால காத்துல பறக்கிறத சூஸ் பண்ணுவீங்க? ஸ்கூல்ல கேள்வி கேட்கறாங்களா? அது மாதிரிலாம் இல்ல, வேணா வேணாம் கை காமிச்சாரு. கடி ஜோக்ஸ் கேட்டிருக்கீங்களா? ஓகே, அது மாதிரி சில பல கடி ஜோக்ஸ் தான் கேட்போம். கடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜோக்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கு நீங்க பதில் சொல்ல தாராளமாவா ரெடியா? அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்ல அப்படின்னா பெனால்டி சொல்லிடுறேன். கேளுங்க, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சில கேம்ஸ் விளையாட போறீங்க. ஓகேவா? நான் கேட்கிற கேம்ஸ் தான் நீங்க
1: விளையாடுறேன்.
0: ஆமா, இப்பயும் அதேதான். ரெடியா? ரெடி. நீங்க வந்து கேள்வி கேட்டு இன்னைக்கு வந்து பண்ண வச்சுதான் உன்னுடைய வேலை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி போயிடுமா? ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளா ஒரு கேள்வி கேட்கறாங்க. லெட்டர் இருக்குல்ல, லெட்டருக்கும் புக்குக்கும் என்ன வித்தியாசம்? லெட்டர் தான் வித்தியாசம். பக்கம் அதிகமா இருக்கும், இல்ல பக்கம் ஒரே பக்கத்துல போய்க்கிறோம். அடடா, பயங்கர அறிவாய் நான் வந்து அறிவாய் வச்சுக்கல, காமெடியா வச்சுக்கிட்ட, காமெடியா வச்சுக்கோம். லெட்டர் ஒரு புக், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா இது சொல்லுங்க, நீங்க சொல்லி வந்து ஒரு பயங்கர வித்தியாசமா தான் இருக்கு. அதுல நிறைய பேஜ் இருக்கும், சிங்கிள் பேஜ் இருக்கும். சரி, இன்னொரு வித்தியாசம் சொல்லுங்க ரெண்டுக்கும். ஆமா, கண்டுபிடிங்க ஏழு வித்தியாசத்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு.
1: நானே
0: சொல்லிடுவா, லெட்டர் வந்து நம்ம வந்து டீச்சர் படிப்போம், புக்கை வந்து படிச்சு டீச்சர். இப்படி யோசிக்கிறோம் ஐயா. ஓகேவா? அருவியாரத்துக்கு போமா? இப்ப வந்து ஆடாத அசையாது பூச்சி, ஒரு பூச்சி இருக்கும். அது என்ன பூச்சியா இருக்கும்? ஒரு மகராஜ் இருந்தார், அவருக்கு ஒரு மனைவி இருந்தார். அவங்க சாத்தடிச்சாலே பறந்துடுவாங்களாம், என்னவா இருக்கும்? ஒரு க்வெஸ்சன் ஒரு தப்பா சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க. தெரியலையா? நாளைக்கு சொல்லிடுவா. அவங்க வந்து பட்டத்து ராணியா, பட்டம் காத்துல பறக்கும் இல்லையா? ஓ மை காட், இப்படிதான் உங்களை யோசிச்சுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி சொல்லலாமா? கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு? கடல் தண்ணி இருக்கு, அது ஏன் உப்பாவே
1: இருக்கு?
0: இனிப்பா இருந்தா எப்படி போயிருக்கோம்? ரைட் ரைட், சூப்பர், ஓகே. பட் பரவாயில்ல, கேட்ட கேள்வியில வந்து நாலு கேள்வி வந்து நீங்க ரெண்டு கேள்வி பயங்கர டெரரா பதிச்சிருக்கீங்க, ரெண்டு கேள்விக்கு அவுட் ஆயிட்டீங்க. அதனால இப்ப வந்து உங்ககிட்ட ஒரு கேம் நடக்கும். என்ன கேம் அப்படின்னா, ராபிட் ஃபயர் க்வெஸ்சன். ஓகேங்களா? நான் வந்து டக்கு டக்கு டக்கு ஒரு மூணு க்வெஸ்சன் கேட்கறேன், நீங்க டக்கு டக்கு டக்கு மூணு பதில் சொல்லணும். அவ்வளவுங்களா? இல்ல, இப்ப வந்து நீங்க பீச்க்கு வந்துருக்கீங்களா? நீங்க பீச்க்கு வந்து டக்குன்னு பாக்குற ஒரு மூணு விஷயம் சொல்லப்பட்டா அது மாதிரிதான். ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு மியூசிக் டேரக்டர் சொல்லுங்களா? கடலுக்கு வந்திருக்கீங்க, பீச்க்கு வந்துருக்கீங்க. பீச்க்கு வந்தா கேட்கிற மூணு பாடல்கள், உங்களுடைய எவர் ஃபேவரட்டான மூணு பாடல்கள் இருக்கோங்க, அது சொல்லுங்க. அடி வாங்கிருக்கீங்க பாடல் ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, நீங்க போனிப்போம் தக்க அடுத்த வேற பாடல். கடலுக்கு வந்தா நீங்க பாக்குற ஒரு மூணு விஷயங்கள்லாம் என்ன சொல்லுங்க? இப்ப பீச் வைக்கீங்க, இப்ப நீங்க தக்க தக்கம் பாக்குற ஒரு மூணு விஷயங்கள் பீச்ல. அதே மாதிரிதான் இப்ப அதான் சொல்ல போறீங்க. இப்ப நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் தான் படிச்சிருக்கீங்கல்ல, இப்ப நீங்க காலேஜ்ல போன உடனே பாக்குற ஒரு மூணு பொருட்கள் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நம்ம வந்து அடுத்த கேம் என்டர் ஆக போறோம். என்ன அப்படின்னா, ராங் ஆன்சர்ஸ் வந்து நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நீங்க தப்பா மட்டும்தான் பதில் சொல்லுங்க. பரவாயில்ல, இதையும் விளையாடிட்டு உங்களை விட்டுருவேன். ஓகேங்களா? ராங் ஆன்சர்ஸ் வந்து தான் விளையாட போறோம். ஓகேங்களா? ரெடியா? லாஸ்ட் கேம். ஓகேவா? நல்லா ஜாலியா விளையாடுங்க.

0: இன்னும் சாலையா தான் இருக்கீங்கல்ல, ரெடியா விளையாடுவோமா? கோழி என்ன போடும்? சூப்பர், இப்பதான் கரெக்டா சொன்னீங்க. செங்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? உங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தா என்ன கொடுக்குங்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்டவ் என்ன சாப்பிடும்? நீங்க என்ன சாப்பிடுவீங்க? தோட்டா பீம் யாரும் தெரியுமா? தம்பியா? ரைட்டு, இப்பதான் நீங்க ஃபார்மிக்கே வரீங்க. பஸ்ல டிரைவர் என்ன பண்ணுவாரு?
1: தொங்குவாரு.
0: நீங்க நிறைய தொங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிணத்துல என்ன இருக்கும்?
1: தென்னை
0: மரத்துல என்ன இருக்கும்?
1: தொங்கு.
0: ஆபீஸ் போனா என்ன பண்ணுவீங்க? காலேஜ் போனா என்ன
1: பண்ணுவீங்க?
0: ஓகே, பயங்கரமா இந்த கேள்விக்கு மட்டும்தான் வந்து இப்போ நீங்க வந்து பயங்கரமா பதில் சொன்னீங்க. சரி ஓகே ஓகே சூப்பர். கேட்ட உடனே வந்து போட்டிலாம் எடுத்துட்டு பேசுவீங்க. வந்து லாஸ்டா ஒரு சின்ன கேமோட முடிச்சோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்க. 1, 2, 3. என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன்னும் கம்மியா சொல்லிட்டீங்க, பட் பரவாயில்ல. 6 to 1 வரைக்கும் நீங்க கலக்கையா சொல்ல போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா, ஒரு வேர்டை வந்து தமிழ்லயும் ஒரு வேர்டை வந்து இங்கிலீஷ்லயும் சொல்ல போறீங்க. நம்ம 10ல இருந்து வச்சுக்கோ, உங்க 2 மார்க் வந்து நான் போனஸா கொடுக்குறேன். 10ல இருந்து 0 வரைக்கும் தலைக்கீழ ஒரு நம்பர் இங்கிலீஷ்லயும் ஒரு நம்பர் தமிழ்லயும் சொல்ல போறீங்க. ரெடியா விளையாடலாமா?
1: 10, 9, 5, 4, 3, 0.
0: ஓகே சூப்பர் சூப்பர் சார். கேட்ட உடனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து பேசுறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப. எஃப்எம் எல்லாம் கேட்கிற பழக்கம் உண்டா?
2: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
2: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அஞ்சு மணி 25 நிமிடம் 49 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நல்ல சூப்பரான ஃபன்னான கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்கும் போதே ரொம்ப ஜாலியா இருக்கு. சோ நானும் விளையாடணும் போல அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இப்ப ராக் பீச்ல அடுத்து யார் கூட நம்ம ஆர்ஜே பேசுறாங்க அப்படின்றத வாங்க கேட்டுலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடாமங்க. ஆர்ஜே சொன்ன மாதிரி தான் ராக் பீச் வந்து நம்ம ஷோ வந்து பண்ணா போயிட்டு இருக்காங்க நேசலாம். அந்த வகையில நம்ம பண்ண இருந்து கொள்ள அடுத்ததா ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க. சென்னை அடிக்கடி வர பழக்கம் உண்டா பாண்டிச்சேரி? இந்த நேரத்துல டிசி வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்துருக்கீங்க. சார் உங்களுக்கு பாண்டிச்சேரி அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வர பீச் எழுதி சார். பீச் இருக்கு, நிறைய பீச்சஸ் எல்லாம் இருக்கு பாண்டிச்சேரியில, போயிருக்கீங்களா? டெர்மிட்டி ஃபேவரட்டா? அப்ப நீங்க பாண்டிச்சேரிக்கார நினைக்கிறேன். இப்ப வந்து ஃப்ரீக்வெண்டா நீங்க வந்து சென்னையில ஒரு பீச் பிளஸ் எல்லாம் பாத்துருக்கீங்க, அதுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசத்தை
3: பாக்குறீங்க?
2: புடிச்சிருக்கா ரொம்ப? ஓ கிரௌடு வந்து ஒருத்தர் வந்து கிரௌடோட பிடிக்கிறது.
3: Okay.
2: Okay. The songs and only songs and only like you can come up with. But in your beat-

ஃபிரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, சாங்ஸ் கேட்கணும்னா உங்க பிளே லிஸ்ட்ல ஒரு மூணு சாங்ஸ் தான், எந்த சாங்ஸ் ரிப்பீட் மோட்ல கேட்பீங்க? சத்தம் போடாது, இப்ப என்ன சொல்லுவீங்க, சத்தம் போடாதே அப்படின்னு சத்தம் போடாதே பேசுகிறேன். ஓகே, என்ன ஒரு பைட்டு.

0: முன்னாடி ஒரு அழகான ஒரு சாரி டைப் பண்ணுறது வரம் வந்து கொடுத்துருக்கோம். ஆனா வரத்தை அதுவே சொல்லுது என்ன வரும் அப்படின்னா, ஒன்னு வந்து காசுல பறக்குது, இன்னொன்னு கடன் கீழே போறது, இன்னொன்னு வந்து டைம் டிராவல் பண்ணிக்கிறது. இந்த மூணு தான் நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒண்ணுதான் ஓகேங்களா, எது சூஸ்
1: பண்ணுவீங்க?
0: எனி அதர் ஆப்ஷன்ஸ் கடல் மேல நடக்குது, உங்களுக்காக நான் ஒரு தனியா ஒரு ஆப்ஷன்
1: கொடுக்குறேன்.
0: அதர் சாய்ஸ் கொடுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்காது. பறந்து போவீங்க, எங்க பறந்து போவீங்க?
1: எங்க பார்த்தாலும்
0: எங்க பறத்தாலும் பறந்து போகுது. சரி, உங்களுக்கு ஒரு சாயந்தரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க, அது சொல்லுங்க. எங்க பறந்து போகணும் ஃபர்ஸ்ட் இடத்துல இப்ப நீங்க பறக்கணும், எந்த இடத்துல பறந்து போகணும்? சரி, போதும் போதும், நீங்க வந்து சரி ஓகே, உங்களுடைய ஆசை வந்து பறந்தே போயிட்டாங்க. ஓகே சரி ஓகே மேம், இப்ப நான் வந்து அழகு விளையாட பயங்கர பண்ணா பேசிட்டு உங்களெல்லாம் வந்து நான் சேர்த்து இல்ல பல கேள்விகள் வந்து கேட்க போறேன். என்ன கேள்விகள் அப்படின்னா, அந்த காமெடி ஸ்டடி ஜோக்னு சொல்லுவாங்க அதுதான் ஓகேங்களா, அதை நான் கேட்பாங்கன்னு அதை தப்பா பதில் சொல்றீங்க அப்படின்னா நம்ம ஒரு கேம் விளையாடுவோம் ரெடியா ஓகேங்களா. சினிமா கூட பழக்க
1: முடியா?
0: ஆனா அந்த போக்குக்கு வந்து ஹீரோல மட்டும் உட்காரவே கூடாது. ஏன் உட்காரு? ஆமா, ஹீரோல உட்காரக்கூடாது. இல்ல பி கடிக்காது மேம், கொத்தும் ஓகேங்களா, ஒரு ஒரு வந்து ஒரு மகாராஜா இருந்தார் ஓகேங்களா, அந்த மகாராஜாக்கு ஒரு மகாராணி இருந்தாங்க, அந்த மகாராணி எப்பயுமே காத்து அடிச்சா பறந்து போயிடுவாங்க.
1: இப்ப
0: நான் நீங்க கேட்ட மாதிரி பறக்குற வர இல்ல இல்ல வேற
1: இருக்கு
0: இல்ல, இது மாதிரி சிம்பிளா இருக்கு. ஏன்னா அவங்க பட்டச்சு ராணி. சரி ஓகே, இப்ப அடுத்தது நான் கேள்வி கேட்கிறேன், எந்த வாட்ச் கட்டுற பழக்கம் இருக்குங்களா? என்ன
1: வித்தியாசம்
0: லெட்டர் வந்து டீச்சரு படிப்போம், புக்கை வந்து படிச்சுட்டு கிடைப்போம் ஓகேவா? சரி ஓகே, ஒழுங்குதா பாத்துட்டு பாருங்க, ஒரு கிளைமேட் பயங்கரமா இருக்கு. சரி அடுத்து இன்னொரு இன்னும் ஒரே ஒரு கேள்வி, ஏனத்துல கல்ல போட்டா ஏன் ஏன் வந்து இல்லை போடுவோம்? புரியுது புரியுதுல சொல்லுங்க, ஏன்னா அதுக்கு நீச்சல் தெரியாதா மேம், அதெல்லாம் அழகா இல்லை. எப்படி அவுட்டா உங்களுக்கு பிடிச்ச ஒரு புத்தியான நம்பர் சொல்லுங்க, ஒண்ணுல இருந்து அஞ்சுக்குள்ள பீச் வந்துருக்கீங்க இல்லையா, பீச் பண்ண உடனே பாக்குற அஞ்சு பொருட்கள் இது ராப்பர் ஃபயர் கடக்கடன்னு சொல்லுங்க. இந்த கேம்ல விட்டாங்கன்னா வேற ஒரு கேம் ஆகும் கடக்கடை சொல்லணும். வீட்டு கொண்டு போய் பார்க்க அஞ்சு பொருட்கள்
1: என்ன?
0: ரைட்டு, பயங்கரமா போயிருக்கீங்களே. அடுத்தது வந்து இன்னொரு சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து காலேஜ் போனீங்கன்னா பாக்குற அஞ்சு பொருட்கள் பொருட்கள் சொல்லுங்க.
1: அதுதான்
0: தனியா கேட்கல அவுட் ஆயிட்டீங்களா? சரி, அவுட் ஆன காரணம் நம்ம பண்ண

0: கேம் விளாட போறோம். ஸ்மார்ட் யூசி அப்படின்ற கேம் கேட்டிருக்கீங்கல்ல, இதுக்கு அப்படியே இது ரிவர்ஸா ராங் ஆன்சர்ஸ் வந்து ஓகேங்களா, என்ன செகண்ட் ஸ்லோ மாறிட்டா வைக்கிட்டீங்க ராங் ஆன்சர்ஸ் வந்து விளாட போறோம். ஸ்மார்ட் யூசர்லயே ஊங்கல, அதனால நான் ராங் ஆன்சர்ஸ் பண்ணேன். சரி சரி, இப்ப நம்ம அதனால வந்து ராங் ஆன்சர்ஸ் வர போறோம் ஓகேவா, விளையாடலாமா? சரி ஓகே. ஆபீஸ் போய் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க?
1: என்ன பண்ணுவீங்க?
0: உங்க வீட்டுக்கு என்ன கொடுப்பீங்க?
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு

0: எழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
5: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
4: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
6: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. டைம் கரெக்டா 5:45 ஆயிட்டு இருக்கு. ஹாலிவுட் விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே அந்துவான் ராக் பீச்ல சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப யார் கூட பேசுறாங்க அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு ஆர்ஜே சொல்ல மாதிரி தாங்க. நான் இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன பாத்தீங்கன்னா, அடுத்ததான் ஒருத்தவங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களா, அவங்களை அப்படியே கூப்பிட்டு கொஞ்சம் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க பேசுறப்பா அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்டே தொடர்ந்து பேசுறோம். ஹலோ வணக்கம், நீங்க ஆளுக்கு ஒண்ணு நம்பா வாங்கி தர முடியும். எப்படியா பேசுற இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சரி ஓகே மேம், இப்ப வந்து நான் வந்து இப்ப பாண்டியில நிறைய பீச் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ராக் ரொம்ப வருஷமா நீங்க வரீங்கன்னு சொல்றேன். இப்ப ராக் பீச் இருக்கு, இப்ப எப்ப பாத்தீங்கன்னா மெரினா பீச் இருக்கு, ஆரோவில் பீச் இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச பீச் எல்லாம் எந்த பீச் இருந்தீங்க? இந்த பீச் பிடிக்குமா இல்ல அந்த லாஸ்ட் இருக்கு அந்த பீச் பிடிக்குமா? இந்த பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை வயசானாலும் இந்த காந்தி தாத்தால ஒரு சந்தோஷம். அப்புறம் வருது பராக்கா அப்படியே ஜாலியா டைம் பாஸ் பண்ணிடுவீங்க. சூப்பர் ஓகே மேம். உங்ககிட்ட ஒரு சில பல கேம்ஸ் எல்லாம் விளையாடலாமா? ஓகே கேக்குமா, கேள்வி கேட்குமா? உங்களுக்கு ஒரு சில கேள்விலாம் கேட்குறேன். இப்போ நீங்க வந்து ஈஸியாக கேட்குறேன் ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து பீச்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பாடல்கள் கேட்க பிடிக்குமா புது பாடல்கள் கேட்க பிடிக்குமா? ஏன்னா இப்போ நீங்கள் பாட்டு கேட்க மாட்டீங்களா? பாட்டு கேட்பீங்களா? நீங்கள் பேர் கேட்பீங்களே இன்ட்ரெஸ்டா. அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த பாடல்கள் கேட்பீங்க? இளையராஜா தான் சொல்ல வந்தேன், இளையராஜா பாடல்கள் கேட்குறேன். இப்போ இளையராஜா பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்னா ஏதாவது ஒரு ரெண்டு பாடல் சொல்லுங்க. என்ன வித்தியாசம் ரெண்டு பக்கம் இருக்கு? இல்ல ரெண்டு நிறைய வித்தியாசம். ஒரு வித்தியாசம் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவோம், படிப்போம் இல்லையா?

0: புக்கை வந்து படி. இது மாதிரி யோசிக்கா சரி ஓகே. அடுத்தது என்ன ஒரு கேள்வி, சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறேன். ராணின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களாம் ஓகேங்களா, அந்த பொண்ணு ஒரு பொருள் சாப்பிடுற பொருள் இடத்துல, அதில் ஒரு பொருள் சாப்பிடும் போது எப்பயுமே காதை மூடிட்டு சாப்பிடுவாங்களாங்க, அது என்ன என்னவா இருக்கும்? இல்ல அது இடியாப்பம், இடி இடிக்குதுல்ல அதனால இருக்குல்ல. சரி ஓகே நம்ம சூப்பரா ஓகே நம்ம சின்ன கேம் விளையாடுமா உங்களுக்கு வந்து இந்த சண்டே மண்டே தெரியுமா பழக்கம் உண்டா? என்ன பொருள் ஆமா நீங்க டக்குன்னு பாக்குறீங்க அப்படின்னா என்ன என்னென்ன விஷயம் உங்க கண்ட தெரியும் ஓகே சங்கு பரவாயில்ல இவ்வளவு நுழைச்சமா சங்கு ஓகே சங்கு கிளாசிக் அதுவும் சொல்லு பாக்குறீங்க. இப்ப ஹோட்டலுக்கு பாக்கலாம்டா, இப்ப ஹோட்டலுக்கு போனா பாக்குற ஒரு மூணு பொருள் டக்குன்னு உங்க கண்ணில் படுற ஒரு மூணு பொருள் காலத்துல நீங்க பார்த்த ஒரு அஞ்சு பொருள் என்னென்ன பொருள்
1: சொல்லுங்க?
0: அதான் வித்தியாசமா ஒரு நாலு பொருள் இல்ல மூணு பொருள் இந்த கேள்வி கேக்குறேன். இப்ப வந்து நம்ம ஸ்கூல் டைம்ல அந்த பாட்டி கடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கடைக்குல நம்ம போய் நிறைய பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி நீங்க போய் பாட்டி கடையில வாங்கினா அஞ்சு பொருள் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். போயிட்டே இருக்கு ஓகே. ஆனா நீங்க ரொம்ப உங்க ஸ்கூல் லைஃப் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி படிச்சிருக்கீங்க பயங்கரம்ல. சரி ஓகே சூப்பர் ஓகே மேம். கேட்ட உடனே எல்லா கேள்விக்கும் டக்கு டக்கு நீங்க பேசும்போது ஒரு ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்ல கங்கா கண்க முடியாத மாறிட்டா அப்படின்ற மாதிரி நீங்க பேசும்போது அந்த ஒரு ஆனந்தம் உங்க வீட்டுல எங்களால பாக்க முடியும். இது கேட்ட உடனே டக்குன்னு வந்து நான் வந்து பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருக்கேன் தொடர்ந்து நினைவு ரெங்கோட்டு ஒரு திரண்ட பண்ணிய தொடர்
2: நேர்களே. சைபாலின் ஏன்ஷொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலாம்னு உங்கள்கிட்ட கேக்குறதுக்கு இந்த

0: என்ன
1: வெயில் அடிக்கும் செல்லா செல்லாது
2: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

0: சைபாலின் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம ஆர்ஜே அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் சும்மா சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நேயர்களும் சூப்பராக அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. ராக் பீச்சில் சும்மா கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ யார் கூட அவங்க பேச போறாங்க, என்ன மாதிரியான ஃபன் கேம்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க கேட்டுலாம். டைம் கரெக்டாக 6:11 ஆயிட்டு இருக்கு.
1: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராக் பீச்சில் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் இல்லையா. அடுத்த வகையில் நம்ம கிட்ட பேச அடுத்து ஒரு ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ப்ரோ.
1: வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. விக்கி சங்கீதா. ரெண்டு பேரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.
2: ஆமா.
1: எங்க இருந்து வரீங்க தெரிஞ்சுக்கலாமா? பாண்டிச்சேரில. எங்க இருந்து வரீங்க? பயங்கர காமெடி. வீட்டுல
2: இருந்து தொடக்கமே வா. வீட்டுல இருந்து வரீங்க.
1: சரி, வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரோட்ல இருக்கு. ரோடு எங்க இருக்கு? தெரு எங்க இருக்கு?
2: காட்டுல இருக்கா? தெரு காட்டுல இருக்கு.
1: அவுட் ஆயிட்டு சார். நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? டியூஷன் எப்பயுமே மக்கா இப்படிதானே ஏதோ ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. பேசுவாங்களா? தெரியுது. பேசும்போது எங்களுக்கு தெரியுது. புகழாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க தம்பி எப்படி எப்படிதான் உங்களை புகழ்ந்து போயிருப்பாரா? நீங்க சொல்லுங்க. இதே கேள்விதான் உங்களுக்கும். போர் அடிச்சா உங்க அக்காவை கூப்பிட்டு வருவீங்களா? அவங்க அக்கா கூட வராம இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமா வாடுறாப்புல உங்க அக்கா கூட வருவீங்களா இல்ல நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட வருவீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட வரு. ரெண்டு பேரும் நல்ல பேசுறீங்க, ஜாலியா இருக்கீங்க. உங்க தம்பி உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காருல்ல? ஏதாவது கண்டிப்பா இப்ப இல்ல, இப்ப இல்ல, ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி ஏதாவது ஒரு அழகான ஞாபகம் நீங்க செமிண்டி பீச்சுக்கு அடிக்கடி போவீங்க ஓகேங்களா? நம்ம சின்னதா வந்து ஒரு சில ஒரு கேம் விளையாடுவோம். ஓகே, விளையாடுவோமா? ரெடியா? ஒண்ணும் இல்லைங்க, டைரக்டா கேம் கேட்டுடுவோம். என்ன கேம் அப்படின்னா, நான் எது கேட்டாலும் நீங்க ராங்கா தான் பதில் சொன்னா ராங் ஆன்சர் வந்து இப்ப அதே சொல்லுங்க. நீங்க உங்க ரெண்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி.

0: கோழி என்ன போடும் டக்கு டக்குனு சொல்லணும் ராபிட் ஃபயர் மாதிரி. ஆமா தப்பா தான் பதில் சொல்லணும்.
1: வாத்துக்குட்டி
0: வாத்துக்குட்டி சார் ஸ்கூல் எதுக்கு போவீங்க? ஆபீஸ்க்கு எதுக்கு போவீங்க நீங்க? வரக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்தா என்ன கொடுப்பீங்க? அவங்களே பதில் தந்தாங்க. சரி ஓகே எனிவே கேட்ட உடனே ரெண்டு பேரும் பயங்கர ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு பேசுற, ஆனா பயங்கர பண்ணா பேசுங்க, பேசுனவரும் ஒரு மேக்ஸிமம் செகண்ட் பேசினாலும் பயங்கர பண்ணா இருந்தது. எஃப்எம் கேட்பீங்க பார்க்காமலாம் வந்தா தொடர்ந்து கேளுங்க ஓகேங்களா. நேரத்துல நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ பொதுவாக வச்சு இரண்டு புள்ளியத்துடன். கடந்த ஒரு மணி நேரமா பாத்தீங்கன்னா நம்ம அலையோட விளையாடுறது வந்து பாண்டி ராக் பீச் வந்து சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சூப்பரா பேசியிருந்தாங்க, லாஸ்டா பேசினவங்க பயங்கரமா பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம். நேற்று இன்னொரு அலையோட விளையாடும் நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் நிறைவேற்றுவது உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே அந்துவான்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை. செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
4: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
3: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
5: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். டைம் கரெக்டா 6:05 ஏழு நொடிகள் ஆயிட்டு இருக்கு.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பான, நீடித்த, அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக உலக விண்வெளி உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் விமான பயணம் அனைத்து பிரிவினருக்கும் சாத்தியமானதற்கு அரசின் முக்கிய சீர்திருத்தங்களே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு கே ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தொலைதூர பகுதிகளுக்கு மாற்று மின்சார ஆதாரம் வழங்குவதில் சிறிய அளவிலான நீர் மின்சார திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து புதுச்சேரிக்கான திட்டங்கள் குறித்து மனு கொடுத்தார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்கள், பேச்சுவார்த்தை மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்ட பாதுகாப்பான, நீடித்த, அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் இன்று மெய்நிகர் முறையில் அவர் கலந்து கொண்டு பேசினார். வசுதேவ குடும்பகம் என்னும் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதே அடிப்படை என்றும், பூமிக்கு அப்பால் உள்ள விண்வெளிக்கும் இது பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விண்வெளி ஆராய்ச்சி மூலமான அறிவியல் தரவுகள் நேர்மையான, வெளிப்படையான முறையில் மனிதகுலத்தின் பொது நன்மைக்கு பயன்பட வேண்டும் என்றும், விண்வெளித்துறையில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மோதல் போக்கை விட ஒத்துழைப்பான அணுகுமுறைக்கும், குறுகியகால நன்மைகளை விட நீடித்த வளர்ச்சிக்குமே இந்தியா முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: விண்வெளித்துறையில் இந்தியா கடந்து வந்துள்ள பாதை மகத்தானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் நிலவின் தென்துருவம் அருகே தரையிறங்கிய முதல் நாடாக மேம்பட்ட இந்தியா தற்போது ஆதித்யா L1 திட்டம் மூலமாக சூரியனின் ரகசியங்களையும் வெளிப்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் குறைந்த செலவில் திறம்பட்ட முறையில் ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு செலுத்துவதில் உலக அளவில் பெயர் பெற்று திகழ்வதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதுவரை 34 நாடுகளைச் சேர்ந்த 340 செயற்கைக்கோள்கள் இந்திய ராக்கெட்டுகள் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், விண்வெளி திட்டங்கள் காரணமாகவே தற்போது இந்தியாவில் வானிலை முன்னறிவிப்பு, பேரிடர் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகள் உன்னத நிலையை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2035 ஆண்டிற்குள் சொந்தமாக விண்வெளி மையம் ஒன்றை அமைப்பதும், 2040 ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி வீரர் ஒருவரை நிலவுக்கு அனுப்புவதுமே இந்தியாவின் குறிக்கோள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் புகழ்பெற்ற அறக்கொடையாளரும் இஸ்மாயிலி முஸ்லீம் சமூகத்தினரின் மத தலைவருமான இளவரசர் 5 ரஹீம் ஆகாகானை சந்தித்து பேசினார். காலம் சென்ற 4 ஆகாகான் மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் அன்னாரின் முக்கிய பங்களிப்புகளை பிரதமர் இந்த சந்திப்பின் போது நினைவு கூர்ந்தார். வேளாண்மை, சுகாதாரம், ஊரக வளர்ச்சி, மகளிர் மற்றும் இளையோர் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஆகாகான் மேம்பாட்டு அமைப்புடனான இந்தியாவின் கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செல்வந்தர்களுக்கு மட்டுமே உரியதாக இருந்த விமான பயணம் தற்போது அனைத்து பிரிவினருக்கும் ஏற்றதாக மாறியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்த முக்கிய சீர்திருத்தங்களே காரணம் என்று

0: மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கே ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். விமான போக்குவரத்து தொடர்பான பொருள் விநியோக சங்கிலியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒர்டெக்ஸ் திட்டம் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார். விமான போக்குவரத்து துறைக்கு தேவையான உதிரி பாகங்களுக்கு அப்பாற்பட்டு முழு அளவிலான விமானங்களையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு 30 பில்லியன் டாலராக இருந்த இத்துறையின் மதிப்பு 2035 ஆண்டிற்குள் 61 பில்லியன் டாலராக 2 மடங்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தொலைதூர பகுதிகளுக்கு மாற்று மின்சார ஆதாரம் வழங்குவதில் சிறிய அளவிலான நீர் மின்சார திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்கள் குறித்து நவம்பர் 2 முதல் 5 தேதி வரை புதுடெல்லியில் நடைபெறவுள்ள பாரத் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற முன்னோட்ட நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் இந்தியா தூய எரிசக்தி பயணத்தில் முக்கிய மாற்றங்களை எட்டியிருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி வாய்ப்புகள் அதிகமுள்ளதாக இனம் காணப்பட்ட 7100 இடங்களிலிருந்து மொத்தம் 21 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் இலக்கில் இதுவரை 5.2 கிகாவாட் அளவிற்கு வெற்றி எட்டப்பட்டுள்ளதாகவும் இதில் இன்னும் ஏராளமான வாய்ப்புகள் காத்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட இமயமலையை ஒட்டியுள்ள மாநிலங்களில் சிறு அளவிலான நீர் மின்சார திட்டங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதால் இப்பகுதியை நவீன உபகரணங்கள் மூலம் விரிவான முறையில் ஆராய்ந்து வாய்ப்புகளை இனம் காணுதல் அவசியம் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து புதுச்சேரிக்கான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மனு கொடுத்தார். ஏனாமில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் திருவிழாவிற்கான பல்வேறு கட்டுமான மற்றும் முன்னேற்பாட்டு பணிகளுக்கு 58.90 கோடி ரூபாய் நிதி வழங்க அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஏனாம் பகுதிக்கு உட்பட்ட 3 எண் தரியல்திப்பா தீவில் 102 கோடி ரூபாய் மதிப்பில் வெள்ளத் தடுப்பிற்கான சுற்றுக்கரை அமைக்கும் திட்டத்திற்கும் அவர் அனுமதி கோரினார். தற்கொலை குறித்து சமூகத்தின் மனநிலை மற்றும் அணுகுமுறையை மாற்றி அமைத்தல் என்னும் கருப்பொருள் அடிப்படையில் உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: தேசிய குற்றப்பதிவுகள் கழகம் சேகரித்துள்ள புள்ளி விவரங்களின்படி கடந்த 2017 முதல் 2022 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் தற்கொலை விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது. தற்கொலைகள் அதிகமுள்ள மாநிலங்களின் பட்டியலில் புதுச்சேரி 3 இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 26.3 தற்கொலைகள் என்ற அளவில் தற்கொலை விகிதம் நீடிக்கும் நிலையில் தற்கொலை எண்ணத்திற்கான காரணங்களை தவிர்ப்பதும் தற்கொலையை தடுக்க வேண்டியதும் மிகவும் அவசியமாகியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி தேசிய தொலைத்தொடர்பு மனநல மருத்துவ திட்டத்தின் முதுநிலை மனநல ஆலோசகர் டாக்டர் எம் கஜலட்சுமி கூறுகையில்,
3: மக்கள் வந்து உணர்ச்சி வசப்படுவதாலும் போதை பழக்க வழக்கங்களாலும் பல்வேறு தோல்விகளாலும் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை சிந்தனை பல்வேறு காரணங்களால் வருகிறது. மன அழுத்தம், மனப்பதட்டம், மன பயம், தற்கொலை சிந்தனை வரும்போது உடனடியாக நம் மீது அக்கறை உள்ளவர்களிடம் பகிரும் போதும், அதற்கு என்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மனநல நிபுணர்களிடம் பகிர்ந்து அதற்குரிய தீர்வை நாம் அதிலிருந்து விடுபட கண்டிப்பாக அணுக முடியும். சோ தயக்கமே தேவையில்லை. உதவிகள் செய்ய அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது.
0: புதுச்சேரியில் அக்டோபர் 6 தேதி நடைபெறவுள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் 2ம் நாளான இன்றும் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதற்கிடையே தட்டாஞ்சாவடி தொகுதிக்கான திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள திரு சேது செல்வம் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடக்கி புதுப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். திமுக மாநில அமைப்பாளர் திரு சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத்ரட்சகன், கட்சி எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இடைத்தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என திரு ஜெகத்ரட்சகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். காரைக்கால் கோட்டுச்சேரி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு முத்துக்குமார் இன்று அப்பகுதியில் வடிகால் வாய்க்கால்களை நேரில் பார்வையிட்டு குப்பைகள் மற்றும் கழிவுகளால் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரிப்படுத்த பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். பருவமழை காலத்தில் வெள்ளப்பாதி

பாதிப்பை தவிர்க்க பொதுமக்கள் வடிகால்களில் குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை கொட்டாமல் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஏனாமில் உள்ள இருகல சமூகத்தினர் ஆந்திர மாநிலத்தைப் போல புதுச்சேரியிலும் ஷெட்யூல்டு பழங்குடியினராக தங்களை அறிவிக்க கோரி மனு அனுப்பியதைத் தொடர்ந்து மத்திய பழங்குடியினர் ஆணையத்தின் உறுப்பினர் திரு ஜரத் ஹுசைன் இன்று ஏனாமில் இருகல சமூகத்தினரை சந்தித்து பேசினார். மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் பாட்டீல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இன்று தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16 தேதி வரை மழை வானிலை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணையில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பான, நீடித்த, அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக உலக விண்வெளி உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் விமான பயணம் அனைத்து பிரிவினருக்கும் சாத்தியமானதற்கு அரசின் முக்கிய சீர்திருத்தங்களே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு கே ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். தொலைதூர பகுதிகளுக்கு மாற்று மின்சார ஆதாரம் வழங்குவதில் சிறிய அளவிலான நீர் மின்சார திட்டங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய ஜல்சக்தி அமைச்சரை சந்தித்து புதுச்சேரிக்கான திட்டங்கள் குறித்து மனு கொடுத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி ஃப்ரம் ரெயின்போ புதிய நூற்றி ரெண்டு கேட்டுக்கொண்டிருக்க மனிதநேர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நேரில் அனைவரும் உங்களுக்கு பிடித்த ஒரு மனம் விரும்புத நிகழ்ச்சிக்கு தான் வரவேற்கிறேன். நான் உங்கள் தொடர்பு விமல். இன்னைக்கு இந்த ஷோல ஃபுல்லாக சும்மா கலக்க போறோம், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2271770 நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேளுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு மாலை. இந்த மாலையை நாம தான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம். ஸோ முதல் நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ வணக்கம், யாரும் பேசுறீங்க?
2: வணக்கம் சார், போனிகளிலிருந்து விரும்பி
1: வணக்கம். மேலே பேசுறீங்க,
2: அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டே கலக்கலாம் சார். நான் அவன் இல்லை, அந்த படத்துல இருந்து தேன் குடிக்கிறேன் இல்லை சார். அந்த பாட்டு
1: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்து விதை கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி நன்றி சார்,
1: நன்றி. நேர்கள் நீங்களே விருப்பமான பாடல் கேட்க விரும்பினா ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271770 2271770 கால் பண்ணுங்க. இது ஃப்ரம் 90.8 FM என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ நேரார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். தவளத்திலிருந்து மதியழகன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் உங்களுக்கு?
1: எனக்கு கண்ணன் முருகன் படத்திலிருந்து காட்டுக்கு பூக்கள் சொந்தம் பூமிக்கு வாசம் சொந்தம்.
0: சரிங்க சார், கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வந்து கிடைச்ச பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நேர்களை, நீங்களே விருப்பமான பாடல் கேட்க விரும்பினா ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760, 2271770 நம்பர் கால் பண்ணுங்க. எஃப்எம் 90.9 என்றும் உங்கள் மனதோடு.

0: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
0: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 6:45, 43 நொடிகள். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு மட்டும் நேரத்தை ஜிகளால் வணக்கம். ஹலோ ஹலோ
1: ஹலோ சார்,
0: வணக்கம். யாரும் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உஸ்கோட்டை கமல் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: தாவணி கானவல் பாடலாம், செங்கமலம் சிரிக்கிறான பாடல் வேணும் சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு. நன்றி
1: நன்றி.
0: நீங்களே விருப்பமான பாடல் கேட்க விரும்பினா ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760, 2271770 நம்பர்கள். இது FM 90.7 என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம் நமது எஃப்எம் ரெயின்போ 102.8. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கும் இது நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ மாதிரி இருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஒரு மாதிரி நேரம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யாரும் பேசுறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், யாரும் பேசுறீங்க? ஹலோ, லைன்ல ஏதோ இஷ்யூஸ் பலக்கு, அதனால வந்து நம்ம அடுத்த ஒரு பாடல் கேட்டு நீங்கள் நிகழ்ச்சியில் விருப்பமான பாடல் கேட்கலாம்னா உடனே கால் பண்ணுங்க. 2271 7 0 2271 7 0 ஒரு கால் பண்ணுங்க. இது ஃப்ரம் 9:00 என்று உங்கள் மனதோடு.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

なのよ。ジェズル君、

0: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவரும் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஒரு மரத்தினர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாராவது பேசுறீங்க?
2: திருக்கொழுந்து ராஜா. படம் பிரியா.
1: படம் பிரியா பாடல் உங்களுக்காக வேணுமா? ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான பாட வந்து கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
2: நன்றி.
1: நேர்களை, நீங்களே விற்பான பாடல் கேட்க விரும்பினா ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760 2271770 கால் பண்ணுங்க. இதே ஃபோன் 9 10 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ரூபாய் 1,08,000 வரை மானியம் பெறுங்கள்.

0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
4: இது ஓகே.
5: மனம் விரும்புதே.
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.

0: நேர்களே, செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து திரும்பவும் கேட்கலாம் மனவிரும்புதை நிகழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் 93.8 என்றும் உங்கள் மனதோடு. இன்னும் சில நொடிகள் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. புதுடெல்லியில் வரும் 12-13 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இவ்வார இறுதியில் இந்தியா வரவிருக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. பிரேசில், ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும், பெலாரூஸ், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பிரிக்ஸ் கூட்டாண்மை நாடுகளும் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பாரிஸில் நடைபெறும் சர்வதேச விண்வெளி உச்சி மாநாட்டில் மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு பேசினார். சர்வதேச சட்டங்கள், பேச்சுவார்த்தை மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்ட பாதுகாப்பான, அமைதியான விண்வெளி சூழல் ஒன்றையே இந்தியா ஆதரிப்பதாக அவர் கூறினார். இந்தியா 230,000 மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் நாடாக திகழ்வதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் புதிய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைப்புகள் குறித்த மாநாட்டிற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியில் அவர் பேசினார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று புதுடெல்லியில் வனவள மதிப்பீட்டு பணிகளில் நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு என்பது குறித்த தேசிய பயிலரங்கை தொடக்கி வைத்தார். மனிதர்கள் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதன் மூலம் இயற்கையை மதிக்க வேண்டும் என அவர் கூறினார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பொது பார்வையாளராக IAS அதிகாரி திரு கொரேலா ஸ்வர்ணபாண்டா தாஸ், போலீஸ் பார்வையாளராக IPS அதிகாரி திரு ஓம் பிரகாஷ் திரிபாதி, செலவின பார்வையாளராக IRS அதிகாரி திரு யுவராஜ் மாலிக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இடைத்தேர்தல் தொடர்பான குறைகள் மற்றும் புகார்களை தொலைபேசி வாயிலாகவோ அல்லது நேரிலோ இவர்களிடம் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் 2வது நாளான இன்றும் எவரும் மனு தாக்கல் செய்யவில்லை. ஆசிய கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று 8:00 துபாயில் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனைவி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ நேரம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார், நான் வரையூர்ல இருந்து கங்காதர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு தெய்வ வாசன்றதுல இருந்து வள்ளி வள்ளி என வந்தா.
1: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி சார் உங்களுக்கு.
1: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்று உங்கள் மனதோடு. நீங்களும் விருப்பமான பாடல் கேட்க முடியும், ஜஸ்ட் கால் பண்ணுங்க 2271760, 2271770 என்றும் உங்கள் மனதோடு.

0: செய்கோழி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
4: விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
5: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
0: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: செப்டம்பர் 10 தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
6: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநலத்திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்புது. நிகழ்ச்சியில் ஒரு மனத்தினர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம். யாருக்கு பேசுறீங்க? ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸால் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் இந்த எஃப்எம் 90.8 என்று உங்கள் மனதோடு. ஹலோ, வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
7: திருவண்ணாமலூர் தசாமூர்த்தி.
5: ம், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: நெஞ்ச மறப்பதில்லை படத்துலேருந்து நெஞ்ச மறப்பதில்லை என்ற ஒரு பாட்டு. அது பஞ்சு நண்பாய் பழகிவிட்டால் பாசத்திற்கு பஞ்சமே இருப்பதில்லை. அது ஒன்றினொன்றா இணைந்து விட்டால் நேசம் அதை நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் அது சிதைந்தாலும் நெருப்பிலது விழுந்தாலும் நீங்காமல் இதயத்தில் நிரந்தரமாய் புதைந்து விட்ட ஈரமான எண்ணங்கள் என்னாலும் கருகுவதே இல்லை. நெஞ்சம் மறப்பதில்லை.
5: ஓகேங்க சார், உங்களுக்கு பாட்டு வருது கிட்டச்சபடுங்க. தேங்க்யூ சோ மச்.
7: நன்றி சார்.
0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
6: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், அறிவியல் கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று கூறினார். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சந்திரயான் 3 விண்கலம் மூலம் முதன்முறையாக நிலவின் தென் துருவத்தில் சென்ற நாடு என்ற சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக அவர் கூறினார். சூரியன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ள ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் 2035 ஆண்டிற்குள் சர்வதேச விண்வெளி மையத்தை அமைக்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி பயணத்தில் இஸ்ரோவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று பிரதமர் பாராட்டினார். விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பேரிடர் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிவில் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். தற்போது சாதாரண மக்களும் விமானங்களை பயன்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2035 ஆண்டிற்குள் நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு வர்த்தகம் 3,000 கோடி டாலர் அளவிற்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் மின்சார இணைப்பு வழங்க சிறிய நீர்மின் நிலையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள பாரத் புதுப்பிக்கத்தக்க உச்சி மாநாடு தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தியை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டில் உள்ள 7,100 மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து 5.2 GW மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இமாலயா பகுதியில் உள்ள மாநிலங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்த இளைஞர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார். குஜராத் பல்கலைக்கழகத்தில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் 1,000 தேர்தல் விழிப்புணர்வு குழும இளைஞர்களுடன் திரு கியானேஷ்குமார் கலந்துரையாடவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புதுதில்லியில் இன்று சர்வதேச சமூக சேவகர் பிரின்ஸ் ரஹீம் ஆகா கானுடன் ஆலோசனை நடத்தினர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளும் சமூக சேவை குறித்து அவருடன் விவாதித்ததாக கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த அமைப்பு இந்தியாவில் மேற்கொள்ளவுள்ள திட்டங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆகா கான் மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவில் சுகாதாரம், வேளாண், ஊரக வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சமூக சேவை செய்வது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்துவது குறித்த மனு மீது விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பாக்சி, திருமதி வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சில சமூக ஊடகங்களில் 13 வயதிலிருந்தே இணைய அனுமதி அளிக்கப்படுவது இந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆபாச வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மயூர்பஞ்ச், பாலேஸ்வர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. கட்டாக், கேந்திரபாடா உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாநில நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பீகாரில் தொடர் கனமழை காரணமாக பட்னா, வைஷாலி உள்ளிட்ட 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 40 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 700க்கும் மேற்பட்ட கிராம சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பீகார் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கோசி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்டாராவில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் உரையாடல் போட்டி நடத்தப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட மை பாரத் ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: வளர்ந்த பாரதத்திற்கான இளைஞர்களுடைய பங்களிப்பு குறித்த நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் 2027 ஜனவரி 12 நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி இந்த வருடத்திற்கான நிகழ்ச்சி என்பது நம்மளுடைய மை பாரத் இணையதளம் மூலமாக இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு 4 கட்ட நிகழ்வாகும். அதில் முதல் கட்டம் வந்து ஒரு வினாடி வினா போட்டி ஆன்லைன்ல நடக்குது. சென்ற மாதம் 17 ஆரம்பித்து இந்த மாதம் 30 வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அவங்கவுங்க மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ இருந்தே அட்டன் பண்ணலாம். இந்த ரவுண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு கட்டுரை போட்டி அக்டோபர் முதல் வாரத்தில் நடைபெற உள்ளது.
1: சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வரவுள்ளார். புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்கி 13 வரை நடைபெறவுள்ள 18 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று அவர் வரவுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா பிரச்சினை, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்த உச்சி மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது. சீன அதிபரின் இந்திய பயணத்திற்கு முன்னோடியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் பீஜிங்கில் ஆலோசனை மேற்கொண்டார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குவிங்டோ துறைமுகத்திற்கு அருகே இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எச் எஸ் பிரணாய், சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் எச் எஸ் பிரணாய் 21-15, 13-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் ஊசி யாங்கை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சன்ஸ்கார் சரஸ்வத் 21-12, 10-21, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் ஜார்ஜை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி ஷர்மா

இஷாராணி பருவா, மால்விகா பன்சோத், ரக்ஷிதா ஸ்ரீ உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துலீப் கிரிக்கெட் கோப்பையை கிழக்கு மண்டல அணி வென்றுள்ளது. சென்னையில் நடைபெற்ற கிழக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. முதல் இன்னிங்ஸில் பெற்ற கூடுதல் ரன் அடிப்படையில் கிழக்கு மண்டல அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நிலையான விண்வெளி மண்டலத்தை இந்தியா ஆதரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விளங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சீனாவில் இன்று சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், சன்ஸ்கார் சரத்வத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: செப்டம்பர் 10 அன்று தற்கொலை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
2: தற்கொலை எண்ணங்களை தவிர்க்க தகுந்த மனநல மருத்துவர் மற்றும் உளவியல் நிபுணரிடம் ஆலோசனை பெறவும்.
1: வெளியிடுவோர் தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம், நலவழித்துறை, புதுச்சேரி.
0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: பேசி விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது. எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புது.
3: தொடர்ந்து காய்ச்சல் கண்ணுக்கு பின்னாடி வலி வாந்தி மயக்கம் இருக்கு.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 இன்றிரவு 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரின் இந்திய வங்காளதேச அணிகளுக்கிடையே நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை செய்யும் நேரங்களில் திரை இசை நிகழ்ச்சி நியூஸ் ஆன் ஆப்பில் கேட்கலாம். நமது நிகழ்ச்சினை நியூஸ் ஆர் ஆப்பில் கேட்குறதுனா நீங்கள் உடனே உங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து நியூஸ் ஆர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 90.8 புதுச்சேரியை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் விருப்பமான ஷோஸை ரெகுலராக நீங்கள் கேட்க விரும்பினா கேட்கலாம். தொடர்ந்து கேட்குங்க எஃப்எம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: என்னடா சொல்ற நீ ஊர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க? ஜிகேல டாப்ல இருக்க. எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா? கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா. அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அதை நான் சொல்றேன். தினமும் காலை 7:35 நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல் கேளுங்க.

0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
1: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல.
2: Every great journey begins with people coming together to listen, to learn.
3: நேரம் 7:17. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சி. ஒரு முதல் பாடல் ஏ ரகுமான் இசை அமைத்து ஏ ரகுமான் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேட்கும் 103.8 என்றும் உங்கள் மனதோடு. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான ஒரு பாடல் சூப்பராக வந்துருக்கு, கேட்டு பண்ணுங்க.

நேரம் 7:35 நிமிடம் 21 நொடிகள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அனிருத் மற்றும் வைஷாக் ஜிப்ரான் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் 90.98 என்றும் உங்கள் மனதோடு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசை. நேரம் 7:39 மேடம் 26 நொடிகளில் நீங்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் கேட்கலாம். வாத்தியார் திரைப்படத்திற்காக தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் 93.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 7:47. 8 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சித்தார்த் பாடிய பாடல் கேட்கலாம். யுவன் சகராஜ் இசைக்காக தரமணி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கலைஞர் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 7:55. நீங்கள் கேட்டிருந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை சினிகாஷ்லோர் மருத்துவ பாடல். சிச்சிராம் கௌதம் வாசுமேனன் மற்றும் மால்வி சுந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். டக்கர் திரைப்படத்திற்காக தொடர்ந்து கேள்வி என்றும் உங்கள் மனதோடு.

0: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
1: விரும்புதே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
0: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 வரை
0: மனம்

விரும்புதே.

டைம் கரெக்டா 8:30 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்க போற என் நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில வரும் முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னை பார்த்த பின்புதான் அப்படின்ற பாடல். யார் பாடியிருக்காங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியன் குரல்ல ஒரு சூப்பரான பாடல் இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு ரசிக்கிற என் நிகழ்ச்சி திரைசை. டைம் கரெக்டா 8:07 மூன்று நொடிகள் ஆயிட்டு இருக்கு. திரைசையில அடுத்ததா பாடல் வருது. ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஒரு சூப்பரான பாடல் வருது, கொலம்பஸ் கொலம்பஸ் அப்படின்ற பாடல். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை கேட்டுட்டு இருக்கீங்க. திரை இசையில அடுத்ததா பாடல் வருது. யுவன் சங்கர் ராஜா இசையில, விஜய் யேசுதாஸ் ஸ்ரேயா கோஷல் குரல்ல, சண்டக்குழி திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

திரைசல அடுத்ததா பாடல் வருது. அன்னியன் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில காதல் யானை அப்படின்ற ஒரு பாடல் வருது. சூப்பரான பாடல், கிட்டே என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல திரை இசை கேட்டுட்டு இருக்கீங்க. திரை இசையில அடுத்ததா பாடல் வருது. அயன் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் குரல்ல.

டைம் கரெக்டா 8:38:35 ஆயிட்டு இருக்கு. திரைசையில அடுத்ததா பாடல் வருது, கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்துல இருந்து.

கரெக்டா 8:34 36 நொடிகள் ஆயிட்டிருக்கு. நீங்க கிட்ட ரசிக்கிற இந்நிகழ்ச்சி திரையிசை. திரையிசையில அடுத்ததா பாடல் வருது, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இருந்து சாதனா சர்க்கம் அப்படின்றவங்க பாடின பாடல்.

நீங்க கிட்ட ரசிக்கிற என் நிகழ்ச்சி திரையிசை எஃப்எம் ரெயின்போவை தொடர்ந்து கேளுங்க. திரையிசையில அடுத்ததா பாடல் வருது, டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்ல.

ரெயின்போ புதுவை 102.8ல நீங்க கேட்டு ரசிக்கிற நிகழ்ச்சி திரைசை. டைம் கரெக்டா 8:45 ஆயிடுச்சு. திரைசையில அடுத்ததா பாடல் வருது. முகவரி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில மனு அவர்கள் பாடிய பாடல்.

நீங்க கிட்ட ரசிக்கிற நிகழ்ச்சி திரைசை. திரைசையில அடுத்ததா பாடல் வருது. தொட்டிசையா திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. டைம் கரெக்டா 8:54 நிமிடம் 6 நொடிகள் ஆயிட்டு இருக்கு.

திரைசீலா அடுத்ததா பாடல் வருது.

நேரம் 9:15:43 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஹரிஹரன், பரத்ராஜ் சுந்தர், திப்பு, கிரிஷ், கிறிஸ்டோப் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். ஹரிச்சரஜ் இசையில் தேவ படத்திற்காக தொடர்ந்து கிழங்கு FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:58. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இறைசை. லைஃப்பில் நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், அது போகணும், இல்லை இது போல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாருமே வந்து எனக்கு ஒரு அமைதியான ஒரு இரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக எதிர்பார்க்கறது இல்லை. அந்த இரவை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போயிட்டு எங்கேயோ போயிட்டு எந்த ஒரு இடத்துலருந்து வருதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம யாரும் அமைதிக்கான ஒரு வாழ்க்கையை வாழலை. பரபரப்பை சார்ந்து ஒரு அமைதியை வந்து தேடுறதுக்கான வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கான மனநிலையுமே நம்மள்கிட்ட இல்லை இப்போதைக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து அந்த அமைதியை ஏற்படுத்துறதுக்காகவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்றது எல்லோரும் மறந்து போயிடுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்குமே வந்து எது நம்மளுக்கு தேவையோ அந்த விஷயத்தை வரைக்கும் செஞ்சால் போதும் அப்படின்ற மனநிலை வந்தாலுமே நம்மளுக்கு தேவையான ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து கேளுங்க இதை ஃப்ரம் 9:30 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:27, 45 நிமிடங்கள். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. நம்ம லைஃப்ல வந்து எல்லாருமே வந்து யாராவது ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல எப்பயுமே டிராவல் பண்ணணும் அப்படின்றோம். எதுக்காக சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒருத்தங்க சார்ந்துதான் இருக்கிறாங்க. சார்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒரு ஒட்டுணி மாதிரி தான். ஸோ நம்ம ஒரு கூட்டமான வாழ்க்கையை வாழணுனாலும் சரி, ஒரு சமூகமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் யாராவது ஒரு உதவி நம்மளுக்கு தேவைப்படுது. ஏன்னா யாராவது நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு செஞ்சால் தான் அவங்க நம்மள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, அதே போல் நம்மளும் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும் ஒரு விஷயத்த. இந்த கடைசி காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கவும் முடியாதுல்ல. அந்த டைமில் கூட நம்மளுக்கு யாராவது ஒரு உறுதுணையாக ஒரு பர்சன் இருக்கணும். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வயசான காலத்துலேயே இருந்தாலும் சரி, ஒரு இளமையான காலத்துல இருந்தாலும் சரி, எல்லா டைம்லும் லைஃப்பில் ஒரு பர்சன் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ட்ராவலுக்கு தேவை. அப்படிப்பட்ட பர்சனை சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கை, உண்மை, நியாயம். ஸோ யார்கிட்ட வேணாலும் இப்படி இருக்குமோ இல்லையோ, ஆனால் நம்ம கூட இருக்க அந்த பர்சன்ட்டை உண்மையாகவும் இருக்கணும், நியாயமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவங்கள கைவிடக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் அந்த இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கும்பொழுது அவங்க நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது நம்மகிட்ட இருக்க பர்சன்ஸை நம்ம நிறைய சம்பாதிக்க முடியும். காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, மனிதர்களை சம்பாதிக்க கற்றுக்கிட்டாலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். தொடர்ந்து கேள்வி எஃப்எம் 9.15 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:34. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. நம்பிக்கை என்பது வந்து ஒரு அழகான ஒரு மாலை மாதிரி. அந்த மாலையை நம்ம எந்த அளவுக்கு அழகாக அணிஞ்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நம்ம கூட சுற்றி இருப்பாங்க. அந்த பாராட்டுகளும் சரி, அதுக்கான தேவைகளும் சரி, எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அந்த மாலையினுடைய அருமை தெரியாமல் நம்ம பிக்க ஆரம்பிக்கிறோமோ, இல்லை அந்த இருக்கிற பூ உதிர்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமோ, அந்த நம்பிக்கை உடையும் பொழுது தான் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவமானமாக நம்மளை பார்க்க போகிற சூழல் ஏற்படும். ஸோ லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதை வந்து அழகாக உருவாக்கணும்னா நம்பிக்கைன்ற ஒரு பேஸ் மட்டும் இருந்தாலே போதும். உண்மைத்தானாக வரும், நம்பிக்கை தானாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற எல்லாருமேலையுமே ஒரு விசுவாசம் உருவாகும், ஆட்டோமேட்டிக்காக லைஃப் நல்லாயிருக்கும். தொடர்ந்து கிடைக்கும் இந்த ஃபோன் 9:30 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:47 33 நொடிகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஆஷா போஷன் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கலைஞர் ஃப்ரம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:41 41 நொடிகள். லைஃப்பில் நம்மளுடைய லைஃப் எப்படின்னு பார்க்குறோம்னா, அதாவது நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்குற ஒரு லைஃப்பில் நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட போராடிட்டு இருக்கும். ஆனால் ஏகப்பட்ட கெட்டதுகள் நடந்ததாக இருக்குது. ஆனால் அந்த கெட்டதுகள் வந்து நம்ம கெட்டதாக நினைக்காம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதனால் இது செய்யும்பொழுது இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து நம்ம நினச்சாலே போதும், நடக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும். தவிர்க்க முடியாத விஷயத்தை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல கெட்டதை வந்து தொட்டு தாக்கணும். ஸோ அந்த கெடுதல் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கெடுதலில் இருந்து பாடம் கற்று அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கும்பொழுது நல்லது எப்பயுமே நம்மளுக்கு கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். தொடர்ந்து கேளுங்க இதை ஃப்ரம் ரெயின்போ புது நூற்றி என்று பொங்கு மரணத்தோடு ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:16 12 நொடிகள். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் ஹரிச்சரன் பாடியது. தொடர்ந்து கலைஞர் எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு பறந்து செல்வா திரைப்படுத்திருக்காங்க.

நேரம் 10:31. 22 நொடிகளில் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திர மற்றும் ஸ்ரீசரண் பாடிய பாடல் கேட்கலாம். காதலில் விழுந்த திரைப்படத்திற்காக தொடர்ந்து கிடைக்கிற ஃப்ரம் 9.92 என்றும் உங்கள் மனதோடு

கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஹரிஷ் ராகவேந்திரம் மற்றும் ஸ்ரீசரண் பாடிய பாடல் கேட்கலாம். காதலில் விழுந்த திரைப்படத்திற்காக தொடர்ந்து கிடைக்கிற ஃபோன் 9.92 பிளேட் என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:39:48 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. கோபிகா, பூர்ணிமா மற்றும் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் கேட்கலாம் தெனாலி திரைப்படத்திற்காக. தொடர்ந்து கிடைக்கிறது என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 11:09. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் உண்ணிமேனன் பாடி தொடர்ந்து கிடைக்கிறது என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களை, இதுவரை நீங்கள் கேட்ட திரைச்சி நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைவு பெறுகிறது. இனி வழக்கமான நிகழ்ச்சிகள் அனைத்தும் FM Rainbow 90.8 தொடரும்.